வணக்கம் அன்பனேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 5 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 10 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹெவ் டெல்ஃபின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:03. எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பை வரிசையில் விளக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இன்று காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அணியட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 121வது திருக்குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதற்கான விளக்கம்: அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும்: அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இதற்கான விளக்கம்: அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: for assistance and information related to Indian nationals. The numbers are +977 985 131 6807 and +977 970 910 7500. Nepal Tourism Board also issued similar numbers, including toll-free emergency number 1234, hotline number 1144, and tourist police number 9851-289-445 for help. The Embassy of India in Beijing also issued a helpline number 0086-185-1428-4905, which can also be contacted through WhatsApp. At least 50 of the Indians missing were pilgrims for the Kailash Mansarovar Yatra. Several states, including Uttar Pradesh and Kerala, have also issued helpline numbers. Besides, Indians missing tourists are from more than 24 countries, including US, Malaysia, UK, South Africa, Australia and the Netherlands. Foreign Minister of Nepal, Shishir Khanal, informed Parliament that 80 security personnel, including 44 Nepal Army personnel, have gone missing from various locations. The flood damaged 8 operational hydropower projects with a total capacity of 354 megawatt and 5 under construction projects located in Nuwakot and Rasuwa districts. 19 motorable bridges have been washed away. Prime Minister Narendra Modi will address the Khelo Inter Dialogue today through video conferencing. Organized by Mera Yuva Bharat or My Bharat as part of the National Sports Day 2026 celebrations, the program will be conducted across the country with participation of youth at 2 colleges in every district across states and union territories. It will bring together sports, youth leadership, civic responsibility, volunteering, fitness and nation building on a common platform, providing a direct channel for young people to engage with the country's sporting ambitions while ensuring that their ideas and perspectives become part of the continuing conversation on India's youth and sports ecosystem. Government has commenced calibrated and targeted release of onions from the buffer stock to ensure adequate availability and moderate seasonal price pressures in the coming months. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that onion availability is comfortable to meet domestic demand in the coming months as estimated production of onion for 2025-26 is over 307 lakh metric tons. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் கூற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவரென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தகு அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உழவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசராவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உழவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து

இறைத்தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்கமாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடப்பெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான் காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வன்புதுவை பட்டப்பிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய

0: துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறாய். பெருமை மிக்க திருமாலை உடையவனே, வளமிக்க திருவள்ளிபுத்தூர், பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது. தொண்டரடி பொடியாழ்வார், ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளைக் கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் பக்தி பரவசமாக்கி கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 100.3 MHz கோவையின் காலை தென்றல். 6:18 நிமிடம் 20 நொடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹெலன் சத்யா பாடியது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் சில. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது நிலவும் மழையினை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில் களை எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை

தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தினால் மஞ்சளில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல். பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் நாளை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கைவினை பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொது இடுதல் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படும். இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418740345 அல்லது 9477712210 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். சான்றிதழ், சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றி அறிவிப்பு. எல்கினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு. தற்பொழுது எல்கினோ என்றழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல்கினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு எல்கினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த 1 நாள் இலவச பயிற்சி வகுப்பு நாளை வெள்ளிக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22 என்ற முன் இணைப்புடன் 2-66-99-65 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சிக்கான நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள்

0: குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.5 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவிலில் கால்நடை சந்தை குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களின் நேர்முகம் இடம்பெறும்.

0: மாலை 5:30 டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்ட சிறுவ சிறுமிகளுக்கான 65வது சுப்ரட்டோ கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நமது எஃப்எம் ரெயின்போ 100.3 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மைபாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வப் பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 km நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இதுவரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியே நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு

0: செய்வதற்காக அறிவுரை கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எய்ன் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது உலகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டால் மனிதர்களின் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மண்வளம், நீர்வளம், நிலவளம், காற்று மாசுபாடு, பறவைகள், விலங்குகள் மற்றும் பல்லுயிர் சமநிலை பாதிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுகின்றது. மேலும் பயன்படுத்திய பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், ஸ்டாக்கள், ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் டம்ளர்கள், இதையெல்லாம் வீசி எறியப்படும் போது அது மண்ணில் மக்காமல் அப்படியே இருக்கின்றது. இதெல்லாம் மழை நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கலந்து விடுகின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் சிதைவடையும் போது அது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை வெளியிடும் என்கின்றார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ரசாயனங்கள் நமது உணவுச் சங்கிலியில் நுழைந்து ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றது. அதனால் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது என்பது நம் ஒவ்வொருவரிடமும் இருந்து துவங்க வேண்டும். குறிப்பாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள பொருட்களை மட்டுமே நாம் உபயோகம் செய்ய வேண்டும். பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் ஏதேனும் பொருட்களை வாங்க செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து சென்று பயன்படுத்தலாம். நாம் பயன்படுத்திய பால் கவர்கள் தொடங்கி எந்த வகை பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அதனை மறுசுழற்சி மையங்களில் கொடுத்து விடலாம். நம் வீட்டிற்கு வரும் தூய்மை பணியாளர்களிடம் பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக பிரித்து கொடுக்கலாம். இது போன்ற நமது செயல்களின் மூலம் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் சீர்கேட்டை குறைக்கலாம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நேர்களே, இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ.என். பாகியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல்கலை நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் சமையல்கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள்
3: உடன் உரையாடுபவர் உமா.

மீனா அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தொடர்ந்து பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் இடம்பெறும் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் வாவு சிதம்பரனார் வேளாண் கல்லூரி மற்றும் உழவியல் ஆராய்ச்சி நிலையத்துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமாவதாரம் இசை சொற்பொழிவு, நிகழ்த்துபவர்கள் கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருத்தங்கம். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: தொடர்வது
3: ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. ஒரு பிக்கஸ்ட் மித் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க டென்டலை பொறுத்த வரைக்கும்?
1: கண்டிப்பாக பல்லு கிளீன் பண்ணால் பல்லு தீஞ்சு போயிடும், ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம பல்லு கிளீன் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணணுமே, அடுத்த கொஸ்டின் ரேப்பிட் ஃபயர் மாதிரி நமக்கு வர்றதே இதுதான், மேடம் பல்லு தீஞ்சிடும், அது வேண்டாம் நான் பல்லை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பல்லை கிளீன் பண்ணிங்கனாலே பல்லை அடைக்கிற அளவுக்கு கூட போகாது. அடுத்த பல்லுக்கு சொல்ல வரேன். ஸோ இதை வந்து எல்லாரும் பயந்துக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை. அந்த பல்லு கிளீன் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து தண்ணி வரப்போது ஒரு வைப்ரேஷன், ஒரு ஸ்மால் இது, அது சவுண்ட் அப்படி இருக்குது. சவுண்டுக்கு பேனிக்காரவங்க பாதி பேர், பாதி பேர் பல்லு தேஞ்சிரும்னு. பிக்கஸ்ட் மித்து இப்போ வரையும் எல்லாரும் கேட்குறது தான், பல்லு கிளீன் பண்ணால் தேஞ்சிருங்களா, கூசுதுங்க அப்படிங்கிற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பல்லு கண்டிப்பாக தேயாது.
0: ஓகே டாக்டர்.
2: இன்னொரு மித் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேல் பல் புடுங்கினா மூளையை பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
1: தலைக்குளிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க
2: சார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக போயிடணும், சீ பிடிச்சி வீங்கி அதுவே இன்ஃபெக்ஷன் பயங்கரமாக ஸ்ப்ரெட் அளவுக்கு விட்டு போட்டு அப்புறம் போய் பல் எடுத்து, பல்லி எடுத்தனால தான் நீங்கள் சொல்ல முடியாது. ஏர்லியராக போயிட்டு நீங்கள் என்னென்னு பார்த்துக்கிறது. பட் மேல் பல் எடுக்கிறனாலலாம் அப்படி ஆகாது. நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகி வச்சு அப்புறம் போய் பண்ணிங்கன்னா மேலேயோ கீழேயோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
0: ஓகே டாக்டர். இப்போ இந்த ஃப்ளாப் சர்ஜரினா என்ன, அது எந்த டைமில் நம்ம பண்ணணும், அது ஒரு சிலர் வந்து ஐயோ சர்ஜரி அப்படின்னு பயந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க, ஸோ அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம்?
2: இப்போ ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா யாருக்கு நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு வந்துட்டு ஓரளவுக்கு இறங்கிடுச்சு, அதை வந்து எடுத்தோன்னே நம்ம சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், போனோட லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ போன் லெவல் நல்லாவே இறங்கிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது க்ளீன் பண்ணி சரி பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜை தாண்டது தான் எலும்பு வந்து அதையும் தாண்டி இறங்கிட்டு அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணணும். நீங்கள் எவருக்கு அடியில் போய் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சு. ஸோ ஃப்ளாப் சர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பல்ல கவர் ஆகி

0: இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற கம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளார அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு இருந்து இருந்து இருந்து என்னாகுனா, அந்த கம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டுற பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது நெக்ரோட்டைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த அடியில் இருக்கிற அழுக்கு வரைக்கும் எடுத்துட்டு, அந்த உள்ளுக்குள்ளே நெக்ரோட்டைஸ் ஆகிருக்கிற டிஷ்யூ நம்ம வந்து தேய்ச்சி ஸ்க்ரேப் பண்ணியோ கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதை க்ளோஸாக வச்சு தையல் போட்டு டைட் பண்ணிடுவோம். ஸோ இட் வில் ஹாவ் அ ரீ அட்டாச்மெண்ட். இது பண்ணுறனால எலும்பு மேலே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, மேலே வராது, ஃபர்தராக கீழே இறங்காது, அவ்வளோதான். ஆனால் கம்ஸ் வந்து இப்போ வந்து எவ்ரி இறங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே கொண்டு வரலாம். ஆனால் போன் இறங்குச்சுன்னா மேலே கொண்டு வர முடியாது. ஓகே, ஃபர்தராக பேட் ஆகாமல் தான் நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்படி ஆயிருக்குனாவே நீங்கள் கேர் கொடுக்காம தான், ஃப்ளாப் சர்ஜரியும் பண்ணிவிட்டு தானாகவே அது சரியாயிக்குமானா, தானாகவே எதுவுமே சரியாகாது. நான் பண்ணினேன்னா ஃபர்தராக பேட் ஆகும். ஆனால் நீங்கள் கொடுக்குற கேர் வந்து பத்தலாக தான் இப்படி ஆயிருக்கு இல்லையா, நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அதை நல்லபடியாக வச்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு சில இடத்துல எலும்பு ரொம்ப இறங்கியிருக்கும், அந்த இடத்துல போன் கிராஃப்ட்னு கொடுக்கலாம். போன் கிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல போன் வந்து ஃபார்ம் ஆகும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்துட்டு பழையபடி வந்துடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஃப்ளாப் சர்ஜரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஃபர்தராக பேட் ஆகாமல் தான் அது தடுக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட டென்டல் கேர் நிறையா கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து த ட்ரீட்மெண்ட் கோ ஃபார் அ சக்ஸஸ். தட் இஸ் கால்டு ஃப்ளாப் சர்ஜரி.
1: ஓகே, இது வந்து நார்மல் தான், இட்ஸ் லைக் பெரிய சர்ஜரி மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது.
0: இல்லைங்க, கத்தின்னு வச்சா இன்னைக்கு சர்ஜரி. இப்போ மூணாவது கடைசி பல்ல எடுக்கிறோம் இல்லையா, அதையுமே சம்டைம் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து கத்தி வச்சு பண்ணுறோம், தையல் போடுறோம், இதுலேயும் தான் கத்தி யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்துட்டு தையல் போடுறனால வீ கால் இட் நர்ம்ஸ் நேம் வந்து சர்ஜரின்னு சொல்கிறோம். இன்னைக்கு சர்ஜரினாவே எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது, இது திஸ் இஸ் வாட் வீ டூ. இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ரொசீஜர், சும்மா சக்குன்னு பண்ண முடியும். ஏன்னா எல்லா பல்லையிலையும் நீங்கள் அதை ஒவ்வொரு இடத்துலையும் ரிமூவ் பண்ணி அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து பேட் டிஷ்யூஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து இரிகேட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும். டைம் டேக்கிங் ப்ரொசஸ் தான்.
1: ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃப்ளாப் சர்ஜரிஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நாள் சர்ஜரிங்க கட் பண்ணியிருக்கும் போது உங்களோட ஃபுட் இன்டேக் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்?
0: இல்லை, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ரொம்ப சூடாக சாப்பிடக்கூடாது, காரமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா வாயில் புண்ணு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஹெவியாக கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது.
1: நார்மலாகவே வாய் அப்படின்னு வரும்போது மற்ற இடங்களை விட சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளாப்
0: நான் தான் சொன்னேன், இப்போ வந்து அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஊண்டு. இப்போ ஏன்னா எவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தையல் போட்டோம்னா ஒன் வீக்கில் அது நார்மல் ஆகிடும். அதாவது அந்த புண்ணு ஆறுமே தவிர பழையபடியெல்லாம் ஆகாது. அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இது வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதோ அதில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியுமே தவிர, எலும்பு முன்னாடி இருந்துச்சு இல்லை அந்த இடத்துக்கு இது எலும்பு போயிருமோன்னு அப்படியெல்லாம் எலும்பு போகாது. இது இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்கில் ஹீல் ஆகி நார்மலுக்கு வந்துடும்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.
2: நேரம் 7:06. திரையிசை பாடல்கள் மதுரமாய் ஒலிக்க இருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ரஞ்சித் பரோட் இசைத்து பாடிய பாடல் விஐபி திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன், கே எஸ் சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏறி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851

0: 9445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ள நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ள நீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11

0: 8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஏன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிர்தீன் முகமது எல்ஷெட்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், 3 கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளையெல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைத்தேன். அவரை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நான். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும். அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 3 பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த 3 பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். இரண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி.

0: ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான், அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். தொடர்வது சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஒண்டிப்புதூர் கோட்டம் சிங்கநல்லூர் உபகோட்டத்திற்குட்பட்ட இருவூர் பிரிவு அலுவலகத்தில் 2026 ஜூலை மாத கணக்கீட்டு பணியினை நிர்வாக காரணத்தால் மேற்கொள்ள இயலாததால் என்ஜிஆர் புரம் பகிர்மானத்தில் உள்ள கணக்கீடு செய்யப்படாத 2866 இணைப்புகளுக்கும் மற்றும் நந்தவனம் பகிர்மானத்தில் உள்ள 114 இணைப்புகளுக்கும் உள்ள மின் நுகர்வோர்கள் முந்தைய மாத மே மாத கணக்கீட்டினை உரிய காலத்தில் செலுத்தி மின் துண்டிப்பிற்கு உள்ளாகாதவாறு மின் நுகர்வோரின் கவனத்திற்காக ஒண்டிப்புதூர் செயற்பொறியாளர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சின்னத்தடாகம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை ஆணைக்கட்டி, நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை ஒரு பகுதி, பெரிய தடாகம், சின்னத்தடாகம், பாப்பநாயக்கன் பாளையம் ஆகிய இடங்களுக்கு மின் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:31. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. முதல் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருத்தங்கம். நேரம் 7:38. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நேயர்களின் நினைவிற்கு, இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏ.என். பாகியலட்சுமி அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருத்தங்கம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 7:47. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கியிருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

தொடர்வது இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

தொடர்வது சலீல் சௌத்ரி இசையில் பி. சுசீலா மற்றும் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: through video conferencing. Center begins targeted release of onions from buffer stocks to ensure adequate availability and check seasonal price rise. US halts all visa appointments globally amid President Donald Trump's immigration crackdown. Meta to pay up to $18 billion to settle claims that its platforms harm children. And in men's cricket, Team India on verge of Test Series win against Sri Lanka in Colombo. And with that, we end the morning news. Have a nice day.
1: Akashwani Coimbatore. Neram 8 mani 30 nimidam.
2: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
2: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம் எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின் ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம் மனம் கவரும் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: கொலுசி கொலுசி எச பாடு கொலுசி கொலுசே கொலுசே எச பாடு கொலுசே.
1: ஒலித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது. சந்திரபோஸ் இசையில் பெண் புத்தி முன்புத்தி திரைப்படத்திலிருந்து. தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைத்து பாடிய பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து.

விளம்பரத்திற்கு பின் மனம் விரும்புதே நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் விஜயா பாடியது, மனோஜ் கியான் இசையில்.

ஒலித்த பாடல் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வித்யா பாடியது. தொடரும் பாடல் இதய தாமரை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது.

0: நேரம் 8:50. விளம்பரத்திற்கு பின் மனம் விரும்புதே நிகழ்ச்சி தொடரும்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராம் அவதாரம் இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் R. Aravamudan, என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் கே. பாக்யராஜ் இசையமைத்து எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் மற்றும் எஸ். ஜானகி பாடிய பாடல் ஆராரோ ஆரிராரோ திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:05, 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல் கலை நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள். உடன் உரையாடுபவர் உமா மீனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியின் தொடரும் பாடல்

ஏழாவது மனிதன் திரைப்படத்திலிருந்து எல் வைத்தியநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ காஞ்சி நாயிகே, அண்ணாசுவாமி சாஸ்திரி கிருதி, அசாவேரி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:31 30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ 35 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 2வது விமானம் இன்று காலை நேபாளம் புறப்பட்டுச் சென்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய கையேடுகளை குற்றாலத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழகத்தில் தேவையான இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தேவையிருக்கக்கூடிய இடங்களில் கூடுதல் மருந்து ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8827 கன அடியிலிருந்து 7450 கன அடியாக குறைந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளையாற்றில் கழிவு நீரை வெளியேற்றி 5 தங்கும் விடுதிகளை மூடி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10:02:34 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். சோ நான் இன்னைக்கு உங்களை எந்த ஊருக்கு கூட்டு போக போறேன் அப்படின்னா அன்னூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான். அப்படியே எல்லா பக்கம் பச்சை பசேல்னு மரங்கள், எங்கே பார்த்தாலும் அப்படியே பசுமையான காற்று, நல்ல குளிர்ந்த காற்று வீசுது, அப்படியே நல்லா சுவாசிக்கலாம். சுற்றி சொலசொலக்கக்கூடிய ஓடைகள், இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான கிராமந்தான். நார்மலான கிராமங்கிறீங்க, அங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. கிராமம் என்னவோ பார்க்குறதுக்கு நம்ம எங்கேயும் எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான வில்லேஜாக இருந்தால் கூட அந்த ஊரில் எக்கச்சக்கமான சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராமத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து அன்னூர்லேருந்து ரெண்டு வழிகளில் போகலாம். ஒன்று வந்து அன்னூர்லேருந்து தென்னம்பாளையம் ரோட்டில் வந்து குமாரபாளையம் போய் அதுக்கப்புறமா சொக்கம்பாளையம் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அன்னூர்லேருந்து அவினாசி ரோடு போய் அங்கே சோமனூர் பிரிவில் கட்டெடுத்து அப்படியே போனோன்னா காளியாபுரம், காளியாபுரம் தாண்டினோடனே சொக்கம்பாளையம் பிரிவு அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த பிரிவில் உள்ளே போந்தோம் அப்படின்னாலும் நம்ம வந்து சொக்கம்பாளையம் போய் சேரலாம். இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறது பார்த்திங்கன்னா அன்னூர்லேருந்து தென்னம்பாளையம் ரோட்டில் போய் குமாரபாளையம் போய் அதுக்கப்புறமா சொக்கம்பாளையம் போக போகிறோம். இந்த ஊருக்கு வந்து மொத்தமாக 3 பஸ் போகுங்க. ஒன்று வந்து 6 வந்து மேட்டுப்பாளையம் டு சொக்கம்பாளையம், அதோடய ரூட்டு. மேட்டுப்பாளையம் வந்து அது அன்னூர்லேருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவினாசி ரோடு போய் அங்கேருந்து சோமனூர் பிரிவு வந்து அப்படி சுற்றி வரும். இன்னும் 2 பஸ் பார்த்தீங்கன்னா A11 1 AR 3 1. இந்த A11 வந்து அன்னூர் டு அவினாசி. அது எப்படி ரூட் அப்படின்னா சொக்கம்பாளையம் வந்து சொக்கம்பாளையத்துலேருந்து அப்படியே பதுவம்பள்ளி, கிட்டாம்பாளையம் அந்த வழியாக கருமத்தம்பட்டி போய் அப்படி அவினாசி போகும். இன்னொன்று வந்து AR 3, அது சோமனூர் டு அன்னூர். அதோடய ரூட்டும் பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து சொக்கம்பாளையம் வந்து இதே பதுவம்பள்ளி, கிட்டாம்பாளையம் அந்த வழியாக கருமத்தம்பட்டி போய் சோமனூர் போகும். ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிறது இந்த டைமுக்கு A11 தான் நமக்கு அன்னூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. ஸோ இந்த பஸ் ஏறி நம்ம வந்து சொக்கம்பாளையம் போகலாம். அப்படியே நம்ம சொக்கம்பாளையம் போய் சேர்றதுக்குள்ளே உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு தங்க மீன்கள் படத்துலேருந்து. இந்த பாட்டை கேட்டுகிட்டே நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம்.
1: அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை

3:30 ஒலிபரப்பாகும். நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாளை 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. 10:10:22 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில நான் இப்ப உங்களை கூப்பிட்டு வந்திருக்கக்கூடிய கிராமம் வந்து சொக்கம்பாளையம் அன்னூருக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ நம்ம அப்படியே பஸ் பயணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்குறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாப் இருக்குங்க. நம்ம இங்க இறங்கணும் அப்படின்னா ஊரை சுத்தி பாக்குறது கரெக்டா இருக்கும். இந்த ஊருக்குள்ள ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள என்டர் ஆகும்போது ரைட் சைடு வந்து ஒரு டேங்க் இருக்கும், அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு சர்ச் இருக்கும். அதை தாண்டின உடனே ஒரு சின்ன ஒரு வீதி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய வீடு இருக்கும். அதை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் ரொம்ப பிரபலமான, இந்த ஊரில் வந்து நல்ல பிரபலமான ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல் வந்துடும். இப்போ அந்த வீடு டேங்க், அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நிறைய வீடுகள் வந்துருச்சு. அதுதான் மாற்றம், பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூலோட பேர் வந்து காந்திஜி அரசு மேல்நிலைப்பள்ளி. பொதுவாக அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின் தான் பேர் வைப்பாங்க. இங்கே காந்திஜின்னு ஏன் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் இந்த ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்த்துருவோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு 2 சைடுமே ஸ்கூல் பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு லெஃப்ட் சைடு, அந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு. அங்கே தான் டீச்சர்ஸோட ஸ்டாஃப் ரூமு, ஆஃபீஸ் ரூம் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், பெரிய கிரவுண்டு, லேபு, அதெல்லாமே இங்கே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு லெஃப்ட் சைடு இருந்த பில்டிங்ஸ் வந்து ரொம்ப பழசாயிருச்சு அப்படிங்கிற காரணமாக அதை வந்து கைவிட்டு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ரைட் சைட்லேயே நிறைய பில்டிங்ஸ் கட்டி இப்போது இங்கே தான் நிறைய கிளாஸ் ரூம்ஸ் நடந்துட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் கம்பி வேலி தான் போட்டிருப்பாங்க, இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு காம்பவுண்ட் சைடு கட்டி அழகாக ஒரு ஆர்ச்செல்லாம் வச்சு காந்திஜி அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூலில் கிரவுண்டை ஒட்டி வந்து 2 ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அது வந்து பாய்ஸுக்கு. அந்த ஹாஸ்டல் ஒட்டியே இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குங்க. என்னடா குட்டியோண்டு ஊர், ஆனால் இங்கே மியூசியம் இருக்கா அப்படின்னா, ஆமாங்க, இங்கே வந்து ஒரு காந்தி மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கூலுக்கும் காந்தின்னு பேர் வச்சுருக்காங்க, இந்த மியூசியத்துக்கும் காந்தின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த மியூசியத்தை ஒட்டி ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த ஊரோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம், அடுத்த பஸ் ஸ்டாப் ஊரோட எண்டு வந்துடும், அவ்வளோதான். ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளதான் இருக்கும், சின்ன ஊர் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி, அதை பற்றி எல்லாம் பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோடு.

6:16 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம இருக்கிறது அன்னூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சொக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் தான். இது வந்து ரெண்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்னூர்ல இருந்து நம்ம குமாரபாளையம் வழியா வந்தா ஒரு 3 கிலோமீட்டர்ல வந்துடலாம். அதே மாதிரி நம்ம சோமனூர் பிரிவு வழியா அவினாசி ரோடு போய் சோமனூர் பிரிவு வந்து அப்படி சுத்தி வந்தோம்னா 5.5 to 6 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. இப்போ இங்கே வந்து ஃபேமஸானது இந்த ஸ்கூல் தாங்க. இந்த ஊருக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. இது இத்தனைக்குமே காரணம் வந்து இங்கே வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய பேர் ரா பெட்டையன். அவர் வந்து இப்போ இல்லை, ஆனால் கூட இந்த ஊருடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. சுதந்திர போராட்ட காலத்தில் தீவிரமாக அவர் வந்து விடுதலை போராட்ட முன்னெடுப்புகளில் அங்கே போராட்டங்கள்லாம் பங்கெடுத்து சிறைக்கெல்லாம் போனவர். அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி தீவிரமாக விடுதலை போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்தப்போ அந்த பகுதிக்கு நம்மளுடைய தேசப்பிதா மகாத்மா காந்திஜி வந்திருக்காரு. அப்போது அவரை இந்த ஊருக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு தியாகி ரா பெட்டையன் ஐயா அவர்கள். அதனால் காந்திஜி வந்து இந்த ஊருக்கு வந்ததன் நினைவாக அந்த ஸ்கூலுக்கு வந்து காந்திஜி அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே காந்தி மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த காந்தி மியூசியத்திலையும் பார்த்திங்கன்னா காந்திஜி அவர்கள் பயன்படுத்தின கண்ணாடி, செருப்பு, கைத்தடி, வேஷ்டி அதெல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு குட்டி கிராமம் அப்படின்னா கூட எவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூலில் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கூல் 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே வந்து 5 விடுதிகள் இருக்குது. 2 வந்து மாணவர்களுக்கு, 3 வந்து மாணவியருக்கு. எல்லாமே அரசு விடுதிகள் தான். அரசு மாணவர் விடுதி, அரசு மாணவியர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த கட்டணமும் இல்லை. இது வந்து அரசுடையது. அதனாலேயே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பல பகுதிகளில் வந்து அந்த ஹாஸ்டலில் தங்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டியிலிருந்து நிறையா பேர் வருவாங்க. அதே மாதிரி இந்த கர்நாடகாவிலேருந்து, கேரளா பார்டர்லேருந்தெல்லாம் நிறைய குழந்தைங்க வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. பலருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அதே மாதிரி இங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லாமல் ஒரு பிரைமரி ஸ்கூல் கூட இருக்குது. அந்த பிரைமரி ஸ்கூலோட பேர் பொதுவாக நம்ம கவர்மெண்ட்டோட பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலோட பேர் பார்த்திங்கன்னா தேசிய வித்யாசாலை அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் பேர். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்கூல் சுதந்திரத்துக்கு முன்னாடி 1942 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஊருடைய இந்த பக்கம் கிழக்கு பக்க எல்லையில் இருக்குது. அந்த பிரைமரி ஸ்கூல் வந்து ஊருடைய மேற்கு பக்க எல்லையில் இருக்குது. நான் அப்புறமா அந்த ஸ்கூலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறேன். இது இல்லாமல் இந்த ஊர்லேருந்து அப்படியே முன்னாடி அந்த கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த எல்லைக்கு வந்துடலாங்க. இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, வீடுகள் இருக்குது. ஊருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்து வீடுகள், இன்னும் இடிக்காமல் பழமை மாறாமல் உள்ள நிறைய வீடுகள் வந்து பழமையாக அப்படியே அதே வாசனையோடு இருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் நிறையா இப்போ ஆர்சிசி பில்டிங்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குங்க. மொத்தமாக ஒரு குட்டி கிராமம் அப்படின்னா கூட இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கோயில்கள், 2 கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்கூல்லேருந்து முன்னாடி அப்படியே இந்த கடையெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு ஒரு கட் போகுது. அந்த கட்டில் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 ஹாஸ்டல் இருக்குது கேர்ள்ஸ்க்காக. அந்த ஹாஸ்டல் தாண்டின உடனே இந்த பிரைமரி ஸ்கூல் வந்துடுது. அதே மாதிரி பிரைமரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் மாகாளி அம்மன் கோயில் ஒன்று, அதை ஒட்டி செல்வ விநாயகர் கோயில் ஒன்று, 2 கோயில் இருக்குது. இங்கே எப்போவுமே இந்த மாகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க. எந்த ஊரில் இல்லாத நம்ம பார்க்க

பார்க்காத ஒரு விஷயம் இந்த ஊரில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஊருடைய இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கின உடனே ஒரு அந்த காலத்து சேந்தி கிணறு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி சேர்ந்துவாங்க இல்லையா, நல்லா கைப்பிடி சிவரெல்லாம் கட்டி, நம்ம இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கூட மனோரமாக தண்ணி சேர்ந்திட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கிணறு இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது பயன்பாட்டில் இல்லை, அதுலேருந்து மக்கள் தண்ணி எடுக்கிறது இல்லை அப்படின்னா கூட அதை வந்து மூடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது இங்கே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இருக்குது இந்த கிராமத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க, அப்புறமா நான் உங்களுக்கு இன்னும் சுற்றி காட்டுறேன்.

10:26 ஆரணுடி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோலத்துல. இன்னைக்கு நாம போயிருக்கிறது அன்னூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சொக்கம்பளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான். அங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி சுத்தி காட்டிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஊர்ல முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தா சுற்றியும் தோட்டம்தாங்க இருக்குது. விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்குது. இந்த ஊரினுடைய கிழக்கு எல்லையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அப்படியே இந்த மேற்கு எல்லையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் அதெல்லாம் சுற்றி சொன்ன இல்லையா, சுற்றி காமிச்ச இல்லையா, ஹாஸ்டல் ஒட்டி நல்லா பெரிய குளம் ஒன்று இருக்குங்க. குளம் அப்படின்னு சொல்ல முடியாது, குட்டை இருக்குது, பெரிய குட்டை இருக்குது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்பி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து மழை இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரையாக தான் இருக்குது. அதே மாதிரி ஊர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊரில் டீ கடை இருக்கணும் இல்லையா. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அதே மாதிரி இந்த எல்லையில் இந்த கிணறு எல்லாம் சொல்லி சுற்றி காமிச்சாலையும் அந்த கிணறு ஹாஸ்டல், அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த 6 சொன்னேன் இல்லையா, இப்படி சோமனூர் ரோட்டில் வந்து இப்படி திரும்பி வரணும், அந்த 6 வந்து இந்த டீ கடைக்கு முன்னாடி தான் ரவுண்ட் அடித்து திரும்பி நிற்குங்க. அது வந்து எப்போவுமே அது ஒரு லேண்ட்மார்க்கு. அங்கே ஹார்ன் அடித்தாவே பஸ் வந்துருச்சுன்ட்டு எல்லோரும் ஓடி வருவாங்க. அது காலையில் 8 கரெக்டாக அந்த பஸ் வரும். ஸோ அங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த டீ கடை இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் முன்னாடி வந்து அந்த ஊருக்கு அந்த பக்கம் ஒரு டீ கடை, இந்த பக்கம் ஒரு டீ கடை அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழில் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, கடைகள் நிறையா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஊருடைய மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா, இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியாகி ரா பெட்டையன் ஐயா அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரத்தில் பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவரை பார்த்துட்டு இந்த கிராமத்தில் நிறையா பெரியவங்க அவரை பின்தொடர்ந்து சுதந்திர போராட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிராமத்தினுடைய சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ வசதி வாய்ப்புக்கும் காரணம் பெட்டையன் ஐயா அவர்கள் தான். ஸோ இன்றைக்கி இந்த கிராமத்தை வந்து நம்ம சுற்றி பார்த்ததில் கண்டிப்பாக சந்தோஷந்தான்.

0: நேரம் 10:30 46.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி FM Rainbow 103 இல் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது ஸ்ரீதேவி ஆறுமுகம். பூமி தாயின் மீது பச்சை பசியில் என போர்வை போர்த்தியது போன்ற இயற்கை எழில் கொஞ்சும் புல்வெளிகள். நாட்புறமும் உயர்ந்த மலைகள் புல்வெளியின் நடுவே நீலவண்ண உடை உடுத்தி அழகுமயில் தோகை விரித்தாட என் கைகளோ தாளமிட வண்ணமயில் ஆடியதைக் கண்டு என் கண்களில் நவரசம் பொங்கியது. இதோ இவரும் கூட அந்த வண்ணமயிலின் வரவை நோக்கி இசை பாடுகிறார். கேட்போமா அந்த கானத்தை?

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: இயற்கை எழிலை மனிதர்கள் மட்டுமா ரசிப்பார்கள்? இல்லை இல்லை, இந்த குயிலும் கூ கூ என கூவியது அந்த எழில் கொஞ்சும் இயற்கையில். ஆம், அந்த பூங்குயிலின் ஜோடியை தேடி அழைத்தது தன் பாட்டாளே. அந்த பூங்குயில் பாடிய பாட்டை கேட்போமா?
1: அடி

அழகான பூந்தோட்டத்திலே ஒரு ஆண்குயில் ஒன்று காதல் ராகம் பாடி தன் பெண்குயிலை அழைக்க அந்த பெண்குயிலோ தன் ராகதேவனை தேடி வந்தது. இரு குயில்களும் இணைந்தே காதல் ராகம் பாடி உல்லாசமாக காதல் வானிலே சிறகடித்து பறந்தன. அதற்கு இந்த பூங்காற்றும் வாழ்த்துச் சொல்லியதாம்.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். புல்வெளியில் துள்ளி துள்ளி ஓடி வந்த ஆண் புள்ளிமான் ஒன்றைக் கண்டேன். அது எப்போதும் இல்லாத துள்ளலாயிருந்தது. அது எப்போதும் வீசாத பார்வையாயிருந்தது. அது தாவி தாவிச் சென்ற விதமோ புதியதாயிருந்தது. அந்த புதுமைக்கு என்ன காரணமோ

எங்கும் பரவியிருந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடின. அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்த பறவைகளெல்லாம் ஒன்று கூடின. இந்த மணிக்குயிலின் இசை கேட்டு அது மட்டுமா, பட்டமரமெல்லாம் பூத்ததாம், மலைப்பாறைகளும் வாய்விடித்து நீர் பாய்ச்சியதாம். அந்தளவுக்கு மனம் மயங்கச் செய்தது இந்த மணிக்குயிலின் இசைதான். அந்த இசையை நாமும் கேட்போமா?

எஃப்எம் ரெயின்போ 103 இதுவரை கேட்டது கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பயணித்தது ஸ்ரீதேவி ஆறுமுகம். நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: மத்தவ குதிரைக்கு காமனா சொல்றது 9 சொல்லுங்க, மதிமுகத்தில் 3, பறவைகள் 4, மஸ்தவம் 2ங்க, மொத்தம் 9 சொல்லுங்க. அது போக இருக்கிற தேமணி நவமணி அந்த மாதிரி இருக்குங்க.
0: நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இந்த கட்டு மூடாக்கு போடும்போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா, அதுக்கு வந்து ஒரு 9 மாசத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்ப கரையான் எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமா உருவாகிடும்.
0: மரங்களுக்கு இடையே பப்பாளி வாரந்தோறும் வருமானம் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: சுற்றியுற்று இங்கே எல்லாமே பூமி செம்மதுள்ள.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதலில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடியது

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவேலி திரைப்படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிபரப்பும் பாடல் 3 திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து சுஜாதா மோகன் மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகல் நினைவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் திரைப்படத்தில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் 12 மே திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடியது.
3: DJ Pro by Axel Technology.

0: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் பாடியது.
1: DJ Pro by Axel Technology Unregistered Version.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிபரப்பாக இருக்கும் பாடல் சென்னை 28 திரைப்படத்திலிருந்து SPB சரண் மற்றும் வெங்கட் பிரபு பாடியது.

ஆகாஷ் மினி கோயம்புத்தூர். நேரம் 12 மணி. இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல். இதில் ஏஎம் பாக்யலட்சுமி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலில், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மணி 12:40 தமிழின் செய்திகள், 12:50 மெல்லிசை.

இயற்கைமிக்க ஆங்கிலத்தின் கூடுதல் 2015 மத்திய அரசின் மாற்றான திட்டங்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் கால்நடை சந்தையில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

இன்று உண்மை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். சட்டப்பேரவையில் இன்று 7:10 விருதுநகர் மாவட்ட செய்தி.

7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அதனைத் தொடர்ந்து பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணிக்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்று பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம்

அண்ணார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். ஏற்றுமதி

0: இதுவரை சங்கீத சாரலில் ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100,000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர் எடுத்துரை தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர்

0: சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தர்மபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு

0: மனோகர் லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட்கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மெல்லிசையில் அடுத்ததாக சி. பாலகிருஷ்ணன் பாடியது

0: தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மலசில் நிறைவாக பி லீலா பாடியது.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய சமையல் கலை குறித்த நேர்முகம் இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள்.
1: ஆக சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் சமையல் கலை வல்லுநர் திருமதி அன்னபூரணி அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் வந்து என் பேர் அன்னபூரணி. நான் சிதம்பரம் நகரில் இருக்கேன். எனக்கு ஒரு பையன், அவன் வெளிநாட்டில் இருக்கான். எங்கள் கணவர் வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார்.
1: சரி மேடம், இப்போ நம்ம பேச வந்தது சமையல் கலை பற்றி. இப்போ ஆய கலைகள் 64. சமையலும் ஒரு கலை தான். அதை விரும்பி ஈடுபாட்டோடு செய்தால் அது நல்லாயிருக்கும். மனசில் வெறுப்போடு இவ்வளவும் செய்யணுமா அப்படிங்கிற வெறுப்போடு செய்தால் அந்த சமையல் நல்லா இருக்காது. அந்த காலத்துலலாம் பாரம்பரிய சமையல் இருந்தது. மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல ஹெல்த்தியாக வேறு, ஆரோக்கியமாக வேறு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்தது. குக் பண்ணி சாப்பிட்றோமோ இல்லையோ, புக் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வாழ்ந்த காலம் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
2: வணக்கம். இப்போ உணவு எடுத்துட்டால் மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய ஆரோக்கியம், இன்னொன்று வந்து

0: ஜீர்ணம், இன்னொன்று வந்து சத்து. இப்போ ஜீர்ணம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் சாதத்தை ஊட்டினா அந்த குழந்தைக்கு ஜீர்ணமாகாது. அப்போ அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நல்லா சாப்பிடணும். அவங்க வந்து கீரை சத்தான ஆகாரமாக வந்து சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே வயசானவங்களுக்கு கொண்டு போய் வேறு எதாவது கொடுத்தா அவங்களுக்கும் ஜீர்ணமாகாது. அப்போ அவங்களுக்கு எது கொடுக்கணுமோ அதை தெரிஞ்சு அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி மூணு பேருக்கும் மூணு விதமாக பிரித்து அவங்களுடைய உடம்புக்கு எது ஒத்துக்குது, எது ஒத்துக்கலை, எது அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம வந்து செய்யணும். இப்போ ஒரு குழந்தைக்கு கொடுக்கறத கொண்டு போய் இளைஞர்களுக்கு கொடுக்க முடியாது, இளைஞர்களுக்கு கொடுக்கறத கொண்டு போய் வயசானவங்களுக்கு கொடுக்க முடியாது. குழந்தைக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் வயசானவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் ஏஜ் ஆகும்போது, அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கணும். அப்பதான் அவங்களால வந்து டைஜஸ்ட் ஆகி அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஈவன் தோசை மாவுல கூட இன்னைக்கு வந்து அந்த சோடா உப்பை கலக்குறாங்க. அந்த சோடா உப்பு டெய்லி போய் போய் போய் வயிறு வந்து அல்ச புண்ணாக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், தோசை மாவு தானே அரைக்க கஷ்டப்பட்டுட்டு கடையில வாங்கி சாப்பிட்றோம். அதுவும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கெடுதலா இருக்கு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் போகவே கூடாது. இப்போ வந்து ஐடி கம்பெனியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ராத்திரி 12 மணி 2 மணின்னெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தூக்கமும் இல்லாத போது ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போகுது. அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக அதாவது சாப்பிடணும், அதை வந்து கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து இது பண்ணும்போது உடம்பு வெயிட்டு போடாது, வியாதி வராது, கீரை அந்த மாதிரி சத்தான உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம்.
1: சரி மேடம், அந்த காலத்தில் சத்தான ஆகாரமே சாப்பாடாக இருந்தது. நல்ல கம்பங்களி, கேழ்வரகு களி, சாமை, இந்த நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு சமைச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. வயலில் போய் நல்லா பாடுபட்டாங்க, உடல் உறுதியாக இருந்தது. மாவாட்டை அம்மிக்கல் இருந்தது, மிக்சி கிடையாது, ஆட்டு உரல் இருந்தது. அப்புறம் வந்து இடிப்போமே உரல் இடித்து போடுற அந்த உரல் இருந்தது. இதெல்லாம் வச்சு தான் அம்மா பாட்டியெல்லாம் அரைச்சி ஆட்டு உரலில் ஆட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே மிஷின் வந்துருச்சு. அந்த காலத்தில் எல்லாத்தையுமே பெண்கள் வந்து விரும்பி வீட்டு வேலைகளை சமையல் வேலைகளை நல்லா பார்த்தாங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ஹைலி இன் ப்ரொஃபஷன். அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க. ரசம் அப்படின்னு நடித்தா அது கேட்குது, ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கான்னு. அப்புறம் ஒருத்தருக்குன்னு நடித்தா ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கான்னு ரசம் கேட்குது. இது ஆன்லைனில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. யூடியூப்பில் எல்லோரும் ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. 7 வகை சட்னி தெரியுமா, முதன் முதலாக இந்த உணவை செய்து பாருங்கள் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. என்ன தான் அவங்க ஆன்லைனில் பண்ணாலும் வீட்டில் அம்மா செய்கிற சமையல் பாட்டி செய்கிற சமையல் மாதிரி வராது. ஸோ அந்த பாரம்பரியமான சமையல் செய்வதற்கு முதல்ல எப்படி நம்ம அதை அணுகணும், ஏன்னா நீங்கள் முதல்லே சொல்லிட்டீங்க, காய்கறிகள் கீரைகள் சத்து மிகுந்த தானியங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு வந்து நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பாரம்பரிய உணவை எப்படி மறுபடி நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது?
0: என்னோட பொறுத்தவரையும் இப்போ உத்திஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். உத்திஷ்டங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து தமிழில் சொல்லும்போது ஒரு உணவை வந்து 6 மணி வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அது இது நம்ம சாப்பிட்டோன்னா அது உடம்புக்கு வந்து பாய்சனாக மாறிடுது. அப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஐங்கார பொடின்னு ஒன்று உண்டு. இது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இந்த ஐங்காரி பொடிங்கிறது வந்து ஒரு சுண்டவத்தல், ஒரு மணத்தக்காளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம், இந்த அஞ்சையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி உப்பு வச்சு காரமெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி டெய்லி ஒரு உருண்டை சாப்பாடு சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள அந்த சுண்டவத்தல், வயிற்றில் உள்ள புண்களை புழு பூச்சிகள்லாம் போக்கும், அந்த மணத்தக்காளி வந்து புண்ணை குறைக்கும், ஜீரகம் வந்து டைஜஸ்டை கொண்டு வரும், பெருங்காயம் வந்து கேஸ் இதெல்லாம் நீக்கும், கருவேப்பிலை வந்து பித்தத்தை எடுக்கும். இப்போ இந்த அஞ்சு சேர்ந்தது தான் நம்ம ஐங்கார பொடி அப்படின்னு சொல்லி

இதை வந்து அரைச்சி வச்சுட்டு அது கூட நிறைய வைக்கக்கூடாது. கொஞ்சமாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வறுத்து வறுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை தினம் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம், ஏன்னா இந்த அஞ்சு தான் நமக்கு மெயினாக இருக்குது. புண்ணு அல்சர் வருது, அப்புறம் வந்து ஜீரணமாகாமல் இருக்குது இது. அப்போ இந்த அஞ்சு பொடியும் டெய்லி வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிமார்கள் வந்து இது தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அப்புறம் சுக்கு மிளகு அது வச்சு லேகியம், அப்போ பெரியவங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. ஆனால் நம்ம அதெல்லாம் மீறி நமக்கு கொஞ்சம் நம்ம டைமை ஒதுக்கி வீக்லி ஒன்ஸ் வேலைக்கு போகிறீங்க எல்லாம்

0: அதை நீங்கள் வந்து டப்பாவில் போகும்போது கூட நீங்கள் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெய்லி அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும்.
1: மெடிசினல் வேல்யூ உள்ள ஃபுட்டாக சாப்பிடணும்னு
0: மருந்து.
1: காய்கறிகளில் என்னென்ன சத்து இருக்கு மேடம், அது எந்தெந்த காய்கறிகள் சாப்பிடணும்?
0: மெயினாக பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். அது கூட நம்ம உடம்புக்கு, இப்போ கத்திரிக்காயெலாம் நிறைய பேருக்கு அலர்ஜி சொல்லுவோம், ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கு நல்ல, நம்ம என்னெல்லாம் பச்சை காய்கறிகள் அதுதான் மெயினாக சாப்பிடணும். அப்புறம் வந்து வாழைத்தண்டு யாருமே எடுக்கிறதே கிடையாது, வாழைத்தண்டு சாப்பிடணும். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கல் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்புறம் வாழைப்பூ, வாழைப்பூ வந்து லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிடணும். அந்த யூட்ரஸுக்கு வந்து, அப்புறம் அந்த தூர பிரச்சனை இந்த இது எல்லாத்துக்குமே வந்து, அது ரத்தப்போக்கு இதுக்கெல்லாமே வந்து வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது. வாழைப்பூ உங்களால் சமைச்சு சாப்பிட முடியலன்னா என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அதை நல்லா ஆஞ்சிட்டு கொஞ்சம் லேசாக வந்து வெயிலையோ இல்லையோ வானொலியிலையோ போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பவுடர் பண்ணி இந்த அதையும் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். அது வந்து வாழைப்பூ கண்டிப்பாக லேடிஸ் வந்து சாப்பிடணும். அப்புறம் இந்த ஊரில் கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப எடுக்காமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ பச்சை காய்கறிகள், அப்புறம் நவதானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு கூட சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல அம்மாக்கள் வந்து இந்த வேலைக்கு போனாலும் குழந்தைகளை வந்து நல்லா கேர் எடுத்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட கருத்து.
1: சரி மேடம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக குழம்பு மிளகாத்தூள் செய்கிறாங்க, அந்த ப்ரப்போர்ஷனே சரி இருக்கிறது இல்லை. சில நேரம் குழம்பு நல்லா இருக்காது, சில என்றைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருக்கும். அந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கக்கூடிய ப்ரப்போர்ஷன் என்னன்னு சொல்லுங்களேன்.
0: அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ மல்லி நான் வந்து இந்த மஞ்சப்பொடியெல்லாம், இப்போ மஞ்சள் அப்புறம் வந்து கருவேப்பிலையெல்லாம் போட மாட்டேன். நான் வந்து மிளகு, ஜீரகம்லாம் போட மாட்டேன். இது என்ன, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு ஒவ்வொன்றா வறுத்து அதை நான் பவுடர் பண்ணி சாம்பார் ஆக்கிவேன். அப்புறம் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், நிறைய மிளகு, ஜீரகம், சுக்கு, இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மெடிசினல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஜீரணமாகவும் சத்தும் கிடைக்கும். அப்புறம் வந்து எல்லாரும் நான்வெஜ்ஜு எல்லாம் சாப்பிட்றாங்க, அது வந்து உங்கள் சௌகரியம். அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட அது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா நைட்டெல்லாம் உட்காந்துட்டு ஹெவியாக நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது அது வந்து ஜீரணமாகாது உங்களுக்கு. அப்போ அது நைட் டைமில் வந்து இது பண்ணிடணும். அதான் சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானத்தில் ஒரு மாதிரி சாப்பிடணும், ராத்திரியில் பாதி வயிறு தான் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நைட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கினோம்னா அது வந்து எருக்கழிச்சிட்டு வரும், நமக்கு வந்து சரியாக வந்து நெஞ்சுக்குள்ளே நிற்கும், அதெல்லாம் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது ராத்திரி வந்து கம்ப்ளீட்டாக சாப்பாடை வந்து பாதி வயிறுக்கு தான் சாப்பிடணும். அதே மாதிரி தண்ணியும் பகல் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ராத்திரி வந்து தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் டாக்டர்ஸ் இன்னைக்கு வந்து 3 லிட்டர் குடிங்க, 4 லிட்டர் குடிங்கன்றாங்க. பகல் ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம், ராத்திரி வந்து கம்மியாக தான் குடிக்கணும். நிறைய தானியங்களை சாப்பிடணும் டெய்லி, ஒவ்வொரு சுண்டல். அப்புறம் வேக வச்சு மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ஐட்டத்தை வந்து தடுக்கணும். ஃப்ரைட் ஐட்டத்தை விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சதாக நிறைய சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குழந்தைகளுக்கும் அந்த சூப்பு மாதிரி வச்சு, அப்புறம் டெய்லி சூப்பு மாதிரி காய்கறி சூப்பு, முருங்கைக்காய் சூப்பு, முருங்கை இலை சூப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு குடிக்கும்போது நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.
1: சரி மேடம், நான்வெஜ்ஜி சாப்பிட்றதுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை, ஏன்னா அதில் எந்த சத்தும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். வேணும்னா மீன் சாப்பிட்லாம், அதில் ஒமேகா 3 இருக்குது, கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சில சத்துக்கள் எல்லாம் மீனில் இருக்குது. மற்றபடி மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கொலஸ்ட்ரால் தான். இன்ஜெக்ஷன் போட்டு, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போட்டு கோழியெல்லாம் வளர்க்குறாங்க, அது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தையே கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் நான்வெஜ்ஜி சாப்பிட்றத விட வெஜ்ஜி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி, டி. அதனால் காய்கறிகள் பொதுவாக நல்லது, பச்சை காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் ரொம்ப உடலுக்கு நல்லது. ரத்தம் ஊற வைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடணும்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி பாரம்பரியமாக நீங்கள் கற்றுக்கிட்ட சமையல் வேறு என்னென்ன, உங்களுக்கு யார் சமையல் கற்றுக் கொடுத்தா, நீங்களாக கற்றுக்கிட்டீங்க சொல்லுவீங்களா அம்மாட்டேருந்து, இல்லை உங்களுக்குன்னு யாராவது ஸ்பெஷலாக சொல்லி

0: கொடுத்தாங்களா?
1: எனக்கு சமையல்ங்கிறது எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடுப்படியே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகுதான் எங்கள் மாமியார் எல்லாம் சொன்னாங்க. மாமியாருக்கு முடியல, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு மெயின் மாடல் ரோல் மாடல். அவர் தான் எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி அரிசிக்கு இவ்வளோ தண்ணி வைக்கணும், அரிசி உளுந்து இப்படி களையணும், இப்படி அரைக்கணும், இப்படி செய்யணும், பொடி இப்படி திரிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் பக்கத்தில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நானாகவே ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி இப்போ எல்லாம் நானே பண்ணிக்கிறேன். நான் வெளியில் எந்த சாமான அரிசி பருப்பு அந்த தானியங்களை தவிர நான் எதுவுமே வெளியில் வாங்குறதே கிடையாது, எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கையில் ஏன்னா கடைகளில் வந்து எல்லாமே எனக்கு மிக்சடாக தான் இருக்கு அப்படிங்கும்போது நான் அதை எனக்கு அதில் உடன்பாடில் வாங்கிறது. அதனால் ஈவன் பொடியிலேருந்து இதுலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நல்லா அது ஹெல்த்தியாக தெரியுது. வெளியில் வந்து நான் எதுவுமே ஈவன் மஞ்சப்பொடியிலேருந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா லேடிஸாலையும் வந்து இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் தேவையாக தான் இருக்குது பணமும். ஆனால் பணமே வாழ்க்கைன்னு வச்சு வாழக்கூடாது. நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் நம்மளால் எது முடியுதோ அது கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் என்னைக்கான ஒரு நாள் லீவு கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு நாள் லீவில் நாங்கள் வந்து வீட்டு வேலை பார்ப்போமா, குழந்தைகளை பார்ப்போமா, துணி துவைப்போமா, கிரைண்டர் போடுவோமா அப்படின்னு கேட்குறீங்க, அதெல்லாம் வாஸ்தவம்தான். இருந்தாலும் அந்த ஒரு நாளில் நீங்கள் என்னெல்லாம் உங்களால் மேக்ஸிமம் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திரும்ப பண்ணுங்கள். ஒரேடியாக செஞ்சு வைக்க வேண்டாம். ஒவ்வொரு வாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சா அது உங்களுக்கு வந்து தெரியாது உங்களுக்கு. அப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து நிறைய டிவி பார்க்க டைம் எல்லாம் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட உடன்பாடு.
0: அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும், எதா என்ன பொருள் எல்லாம் சேர்க்கணும் சொல்லுங்க.
1: கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, எல் நான் வந்து ஒரு தரம் எள் போடுவேன், ஒரு தரம் வந்து பெருங்காயம் போடுவேன், எள் அப்புறம் மிளகாவத்தல் அது எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிடுவேன் நான்.
0: சரி.
1: குளிர்பானங்களும் அப்படிதான், ரொம்ப கூலாக குடிக்காமல் வீட்டில் வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி குடிக்காமல் ஜூஸ் எல்லாம் அது நம்ம ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து நம்மளே நம்ம கையால் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்க வந்து எப்படி போடுறாங்க என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். போன வாரம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு ஜூஸ் பேக்கெட்டில் வந்து ஒரு கேஸ் நிறைய உடைக்கிறாங்க. ஒவ்வொன்றுலையும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பல்லி இருந்தது, ஒரு இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி இருந்தது, ஒரு இதில் வந்து பூ அந்த இலையெல்லாம் உள்ளே கடந்தது. இப்படி ஒவ்வொரு டப்பா பிரிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்று ஏதோ இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அது உள்ளே கவர் ஆனால் அதை பார்க்காம நம்ம குடிக்கிறோம். அதை குடிக்கும்போது நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அது மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த பேக்கட் ஐட்டம் அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம் இதை இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க, இதுக்கு மேலேயாவது. ஏன்னா நிறைய கலப்படங்கள் வருது, நம்ம ஆரோக்கியம் தானே நமக்கு. ஸோ நம்ம இருக்கிற இதில் இருக்கணும்.
0: அப்புறம் வந்து நீங்கள் இந்த வத்தல் வடாம் இலை வடாம் துளிர் வடாம் இதெல்லாம் எப்படி செய்வீங்க?
1: ஆமாம், அதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டிலையே தான் செய்வோம். எல்லாமே நான் வந்து இந்த வெயில் காலம் வந்தோடனே எல்லாமே வெங்காய வடாம் கூழ்வத்தல் அது எல்லாமே நானே வீட்டில் பண்ணிடுவேன். நான் அதான் சொல்கிறேன்னு அரிசி பருப்பு இந்த தானியங்கள் தவிர இது எல்லாம் நானே வீட்டில் பண்ணிடுவேன். ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஒரு நாள் கஷ்டப்பட்டால் ஒரு வருஷத்துக்கு ஆகும், அவ்வளோதான். அது நமக்கு வேல்யூ நல்ல இதாக இருக்கும். கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு பேக்கெட் 90 ரூபா, 300 ரூபா, 100 ரூபா அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இது நம்ம அந்த 100 ரூபாய்க்கு செலவு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம அதை வந்து வடாம்பத்தெல்லாம் ஒரு நாள் கஷ்டப்படுறோம், ஆனால் ஒரு வருஷம் நம்ம பலன் அனுபவிக்கிறோம்.
0: சரி, இப்போ உள்ள பிள்ளைங்க நீங்கள் சொன்ன மாதிரி 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் MBBS எடுத்துட்டா ஸ்பெஷலிஸ்ட் MD எல்லாம் படிக்கிறாங்க. அதே மாதிரி BE படிக்கிற பிள்ளைங்க BE முடிச்சுட்டு MB MEA MBA இந்த மாதிரி படிச்சுட்டு நேராக அவங்க ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான தருணத்தையோ சமைக்கிறதுக்கான இடைவெளியோ நம்ம கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி போனால் அவங்க எப்படி யூடியூபே கட்டிக்கிட்டு அழ முடியுமா? இப்படி தான் சமையல் பண்ணணும், அப்படி ஆன்லைன்லேயே சமையல் பண்ணி பழகிறதுக்கு அவங்கள விட முடியுமா? அது கரெக்டாக வருமா அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தேகம் இருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தகவல் சொல்ல விரும்புகிறீங்க? வீட்டு சமையல் எப்படி கற்றுக்கிடணும்?
1: எடுத்த உடனே அவங்க வந்து சமைக்கணுங்கிறது கிடையாது. அதாவது ஒரு குழந்தை என்ன பண்ணும், முதல்ல வந்து குப்புற விழும், அப்புறம் கொஞ்சம் தவளும், அப்புறம் எழுந்து உட்காரும், நடக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு படிக்க இது பண்ணும்போதே யூடியூபையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா அவங்களா ட்ரை பண்ண, இது போட்டால் இப்படி

0: இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ சாதம்னு வைக்கிறீங்க, ஒரு நாள் குழஞ்சி போகும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா அது சாதம் சரியாக வந்துடும். இல்லை அரிசியை வந்து கூட்டணும், அப்படி ஒவ்வொரு நாள் நீங்களாக அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். ஒரு ரெண்டு நாள் செஞ்சு நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கு பிறகு ஆஹா நம்மளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த ஒரு எந்தூசியாசம் வந்துடும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது என்னென்னா நமக்கு சமைக்க தெரிஞ்சிச்சு, ஒரு நாள் புளி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதை அடுத்த நாள் நீங்கள் அது வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் ஒரு செஃப்பாகவே மாறிடுவீங்க. அதனால் எடுத்தோடனே அது பயப்படக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணால் தான் முடியும்.
1: மாமியார் வீட்டுக்கு போகிற பிள்ளைங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் பயத்தோடையே இருப்பாங்க, நமக்கு சமையல் தெரியாது, ஐயோ எதுவும் நினச்சிப்பாங்களோ. இப்போ மாமியார் சமையல் செய்யும்போது இவங்க பக்கத்தில் நின்று பார்த்தாலே போதும், ஓரளவு கற்றுக்குவாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: ஆ, அது தவிர மேடம், பாரம்பரியமாக நீங்கள் செய்யக்கூடிய சாம்பார், அவியல், பொரியல், கூட்டு, ரசம், அதுக்கப்புறம் பருப்பு, கீரை கடைசல்கள், சுண்டல், ஸ்ப்ரவுட்டடு சுண்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
0: எல்லாமே எனக்கு வந்து எதுவுமே முதல்ல தெரியாது. அதாவது முதல் நாள் கல்யாணமாயி வந்த அன்னைக்கு என்ன என்ன பண்ணாங்க, சட்னி போடுன்னாங்க மிக்சி. நான் வந்து மிக்சியே பார்த்ததே கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் மூடணுன்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் மிக்சி பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி அவங்க போடுன்னாங்க, சுவிட்சை போட்டு விட்டுட்டேன். போட்ட உடனே வீடு ஃபுல்லாக இதாயிடுச்சு. அப்போ எனக்கு என்னன்னு தெரியலன்னு உட்காந்து ரொம்ப அழுதுட்டேன். அப்போ எல்லாம் பெரியவங்க மாமியார் எங்கள் ஓர்படியெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா இப்படிதான் பண்ணணும்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து எனக்கு மூடி போட்டுட்டு தான் நான் மிக்சி போடணுங்கிறத கத்துட்டேன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா கத்துக்கணும், கத்துட்டாதான் வரும். அது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பட்சணம் எல்லாம் பண்ணவே தெரியாது. இப்போ நான் ட்ரை பண்ணி எல்லாம் நானே பண்ணிக்கிறேன், எதுவுமே வெளியில வாங்குறதே கிடையாது. அந்த நம்மளுடைய அந்த குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எல்லாமே பக்காவா ஆயிடும். வந்து என்ன சுண்டெல்லாம் அப்படிதான், நம்ம முதல் நாள் ராத்திரி ஊற வச்சுட்டு அதை வேக வைக்கணும். வேக வைக்கும் போது நமக்கு பக்குவமா ஒரு விசில் வச்சா வேகாது, தெரிஞ்சா ரெண்டு விசில் வைக்கணும், ரெண்டு விசில் தெரியாதுன்னா ஒரு மூணு விசில் வைக்கணும். அதான் எதுவுமே நம்ம வந்து டே பை டே அது கத்துக்கும் போது தான் அது வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க, யாரோட ஹெல்ப்புமே வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளா ட்ரை பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். முதல் நாள் வந்து யாருக்குமே கல்யாணம் ஆகி போனோடனே அது அம்மா வீட்டு பக்குவம் வேற மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டு பக்குவம் வேற மாதிரி இருக்கும். அதனால அம்மா வீட்டு சமையலை மாமியார் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், மாமியார் கூட நின்று அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஈவன் பூஜை முறைகள் கூட நமக்கு வந்து அம்மா வீட்டு பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும், மாமியார் வீட்டுது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன மாமியார் வீட்டு சைடில் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கணும். தெரியலையா ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ப்ரொசீஜரை எழுதி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் நம்ம பண்ணியாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அவங்கள விட பெஸ்ட் ஆகிடுவோம். அதெல்லாம் கற்றுக்கிறதுல தான் இருக்குது.
1: சமையல் கலை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு வெளியில், அதையெல்லாம் வாங்கி அதன்படி செய்தால் சமையல் சரியாக வருமா மேடம்?
0: அது வந்து வருமா வராதாங்கிறத இப்போ லேடிஸை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எந்த புக்குமே வேண்டாம் என்ன கேட்டால் வந்து நம்ம வந்து பார்த்து இன்னைக்கு அதான் ஒரு இன்னைக்கு ஒரு பருப்பு எடுத்துக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு பருப்பு எடுக்கிறீங்க, அந்த பருப்பை வந்து எவ்வளோ வச்சா நம்ம ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருக்கு எவ்வளோ வச்சா சரியாக இருக்கும், அப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே வந்து காமனாக என்ன இன்றைக்கி எல்லாருமே இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இதை வச்சு தான் மசாலா ஐட்டம் இதை தான் பண்ணி போட்டு எல்லோரும் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் எவ்வளோ போட்டால் நமக்கு சரியாக வரும், ஏன்னா ஒரு நாள் மிஞ்சும் ஒரு நாள் வந்து காணாமே போகும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற பக்குவத்தில் பொறுத்து தான் இருக்குது. நல்லா செஞ்சோம்னா அவங்க ருசித்து சாப்பிடுவாங்க, சரியில்லைன்னா அவங்க ஆம்பளையில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்லையேங்கிற நம்ம வருத்தப்படவும் கூடாது, ஏன்னா அடுத்த நாள் இது வந்து ஒரு அனுபவ கல்வி தான். எல்லாத்த விட சமையல்ங்கிறது வந்து ரொம்ப அனுபவ கல்வி தான் இது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏன்னா டெய்லி செஞ்சதே நம்ம செய்ய மாட்டோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாற்றி மோர் குழம்பு ஒரு நாள், வத்த குழம்பு ஒரு நாள், சாம்பார் ஒரு நாள், அப்புறம் வந்து அவியல் ஒரு நாள், அப்படி மாற்றி மாற்றி செய்யும் போது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் ஈஸியாக அதெல்லாம் வந்துடும். எந்த புக்கோ எந்த யூடியூபோ எதுவுமே வேண்டாம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அது நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வர கொண்டு வர தான் உங்களுக்கு அது வந்து பக்குவமாக வரும்.
1: சரி மேடம், இப்போது அந்த

0: காலத்தில் உள்ள சமையல் முறைகள் இப்போ கொஞ்சம் திரும்பிக்கிட்டு வருது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் வந்ததுலேருந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, நம்ம சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டா தான் நம்மளுடைய உடலுக்கு பலன். ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறவன் 40 வயசுலேயே 60 வயசு கிழவனை போல் மாறிடுறான். காலாரம் நடக்கணும்னா நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ நவதானியங்கள் வந்திருக்கு, நவதானியங்களில் ராகி மாவு, கம்பு, சாமை, திணையரிசி, கருப்பு கவுனி அரிசி, நிறைய அரிசி வகைகள் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம அதை உப்புமாவை செய்யலாம், கஞ்சியாக காய்க்கலாம், தோசையாக செய்யலாம், அடையாக செய்யலாம், தொட்டுக்கிறதுக்கு நல்ல குழுக்கட்டையை பண்ணலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்திருக்குது உப்புமா. அதான் அதை வச்சு நவதானியங்களை வச்சே வெரைட்டியாக பண்ணுறாங்க. இப்போல்லாம் அதை பண்ணிக்கிறாங்க வீட்டில். அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது அந்த நவதானியங்களை. அதை வச்சு வீட்டில் வந்து என்னென்ன பண்ணணும் ஊற வச்சு, சிலர் ரைஸாகவே அப்படி பொங்கல், நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, அதே மாதிரியே பொங்கல் வச்சு சாப்பிட்றாங்க. தோசை ஊற்றிக்கிறாங்க, அடை பண்ணிக்கிறாங்க, முறுக்கு புளிகிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி குளக்கட்டை, என்ன என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு வராங்க. இப்போது சுகர் பேஷண்ட்டு மற்ற வியாதிகள் உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த நவதானியங்கள் உணவு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது இளைஞர்கள் வந்து நல்லா சத்தாக சாப்பிடணும். நாங்கள்லாம் வளர்ந்த காலங்கள் வேறு, இப்போ வளர்கிற காலங்கள் வேறு. அப்போ நாங்கள் இப்போ சாப்பிடும்போதெல்லாம் எங்கள் மாமியாரோ அம்மா அப்பா பாட்டி அவங்கெல்லாம் இது பண்ண, இப்போ மிடில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த அம்மா அப்பாக்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் இது பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே சத்தான ஆகாரம் கொடுக்க முடியல. இப்போ காணாததுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க, உடம்பு வெயிட்டு போய்ட்டுருது, சின்ன வயசுலேயே சுகர் வந்துடுது. முதல்ல எந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமோ இடையில வந்து ஆஹா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் கேழ்வரகு கம்பெல்லாம் வந்து இல்லாதவங்க தான் சாப்பிடுவாங்க, ஏழைகள் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னுலாம் ஒரு தாட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, வியாதி வந்துச்சுன்னு சொல்லி திரும்ப சைக்கிள் வராங்க. எல்லாருமே வந்து சாமை தினை கோதுமை அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணும், நம்ம ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் வந்து திரும்ப பழையபடி இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து இளைஞர்கள் வந்து இது வேணும் சாப்பிடணுங்கிறது கிடையாது. டேஸ்ட் பிடிச்சா சாப்பிடலாம், அவங்க இருக்கட்டும், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னா இப்போ நீங்கள்லாம் வந்து ஜிம்முக்கு போறீங்க, அது அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா வாக் பண்ணுங்க, நல்லா வந்து பகலில் தூங்காதீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குறீங்க, அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 10 நிமிஷம் வேலை உட்காந்திங்களா அடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு தடவை வந்து வாக் பண்ணிட்டு வரணும், அப்புறம் திரும்ப உட்காந்து வேலை பண்ணணும். ஏன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதே இடத்துல சீட்டில் உட்காந்துருக்கனால உடம்பு வந்து பெருத்துருது, உடம்பு பெருக்கிறதுனால வியாதிகள் வருது. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஆனால் வயசானவங்க இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளால் கை போயிடுமோ கால் போயிடுமோங்கிற பயத்தில் வந்து பழையபடி எல்லா கம்பு கேழ்வரகு சாமை தினை இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இளைஞர்களுக்கு வந்து அது இப்போ வேண்டாம், அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்லாமே, சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணலாம். ரொம்ப ஆனால் ஆயில் ஐட்டமோ இந்த பேக்கரி ஐட்டங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப, அது பேக்கரி ஐட்டம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வந்து இது தப்புன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க வந்து சாப்பிட்லாம், இளைஞர்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் பிடிச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிட்ணுங்கிற அவசியம் எனக்கே தோணலை.
0: இப்போ காலத்தில் பார்க்க போகிறது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு, இதை எப்படி குறைக்கலாம், என்ன அணுகுமுறை?
1: அதுதான் இப்போ நான் சொன்னேன், அவங்க வந்து சாப்பிட்டது என்னென்னா அந்த வந்து முதல்லலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க வந்து அங்கே எங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது என்ன, அவங்க லேப்டாப்பை வச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்தே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டீ குடிக்கிறது, அப்புறம் வந்து உட்காந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் வந்து பெட்லேயே சாப்பாடு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து வெயிட் போயிட போடுது. அப்போ என்ன பண்ணணும், வேலை செஞ்சு முடித்த உடனே ஒரு 1/2 hour அப்படியே எங்கேயான வாக் போயிட்டு வரணும் இல்லையா, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் விளையாடணும், ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடங்க, கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இது பண்ணாது. ஏன்னா உட்காந்தே இருக்காங்க, இன்னைக்கு வந்து வேலையே வந்து ஐடி கம்பெனிலாம் உட்காந்து உட்காந்து உட்காந்து அந்த அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்

0: இருக்கிறவங்க வந்து பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. அப்போ அங்கேயே உட்காந்து எல்லாம் அவங்களுக்கு ரூமுக்கே எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு வெயிட் போடுது. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. சாப்பிடாம எது எப்போ தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இதை பண்ணணும். உட்காந்து இடத்துலயே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காருக்கனால தான் இந்த ஒபிசிட்டி எல்லாம் வருது. ஒபிசிட்டி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதியும் வந்துடும். தைராய்டு வருது, சுகர் வருது, அப்புறம் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வந்துடுது, கேன்சர் வருது, நிறைய வியாதிகள் வருது. ஏன்னா அவங்களுக்கு உடல் வந்து எக்ஸசைஸ் இல்லை, சரியானபடி எக்ஸசைஸ்
1: இல்லாததுனால.
0: அவங்க வந்து காலையில் என்ன பண்ணணும், லைட்டாக எதனா வந்து இட்லி தோசை வேக வச்ச ஐட்டமா, தோசைலாம் கூட ரொம்ப சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிட்லாம், கொஞ்சம் சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம், வேக வச்ச கடலைகள் ஏதாவது சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது பண்ண ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். காஃபி டீ வேண்டாதவங்க விட்டுறலாம். அப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி வீட்லேயே போட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் லைட்டாக ஒரு கீரை, ஒரு கொஞ்சம் காய் சாதம். சாதம் வந்து ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு, கீரையும் டெய்லி ஒவ்வொரு கீரை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை காய்கறிகள் அந்த இதை சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் வந்து
1: காய்கறி சாலடு, ஃப்ரூட் சாலட்,
0: சாயங்காலம் வந்து ஒரு 3-4 மணி வாக்கில் கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். திரும்ப ராத்திரி வந்து லைட்டாக ஒரு தோசை, ரெண்டு தோசை, ரெண்டுன்னா ரெண்டு தான் சாப்பிடணும், அதுக்கு மேலெல்லாம் சாப்பிடக்கூடாது. சப்பாத்தினா ரெண்டு அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த வியாதி வேண்டாம், எந்த டயட்டீஷியன் வேண்டாம், எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இந்த இது பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டாம், எங்கேயும் போகண்டாம், வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற ரூம்லேயே ஒரு 10 ரவுண்டு, 5-50 ரவுண்டு அப்படி போயிட்டு இது பண்ணி ஒரு 4-5 தடவை ஜம்ப் பண்ணி இது பண்ணினாவே எக்ஸசைஸ் கிடச்சிரும். உங்க ஆரோக்கியத்தை நீங்க தான் பாத்துக்கணும்.
1: இப்ப ட்ரெட்மில் வாங்கி வச்சு வாக் பண்றாங்க வீட்டுல. அப்புறம் வெயிட் லாஸிங் மெஷின் இருக்கு, அந்த மெஷினில் முட்டு தேய முட்டு வலியோடு சேர்த்து அந்த மெஷினை ஓட்டுறாங்க. அதுவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மிலெல்லாம் போய் மணிக்கணக்காக உட்காந்து நிறைய பணம் செலவழித்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. ஸோ அதனாலெல்லாம் நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக செயற்படும் போது அந்த செயற்கையான,
0: அந்த காலத்துலலாம் நம்ம என்ன ஜிம்முக்கு போனோம் என்ன பண்ணோம் ஒன்றுமே கிடையாது,
1: உடல் உழைப்பு தான்.
0: அந்த காலத்தில் வந்து குழந்தை பெற்றாச்சுன்னா 3 நாளைக்கு வந்து எதுவுமே தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்கு பத்திய சாப்பாடுன்னு தான் கொடுப்பாங்க. அந்த குழந்தையும் தாயையும் ரூமை விட்டே வெளியில் வரவிட மாட்டாங்க, அப்படிலாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னென்னா பிறந்த 3 மணி நேரம் ஆனோடனே பீஸா சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட எல்லாமே சாப்பிடுங்க, கத்திரிக்காய் இதெல்லாம் தொடவே விட மாட்டாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, டாக்டர்ஸே சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்கன்றாங்க. அப்போ எல்லாம் சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் குழந்தையிலேயே வந்துடும், உடம்புக்கு செட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து நல்லா இல்லை. எது நமக்கு பழங்காலத்தில் எதை வச்சுருந்தாங்களோ அதை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த பத்திய சாப்பாடெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க பெரிய அந்த காலத்தில், இது சாப்பிட்டா இது குழந்தைக்கு ஆகாது என்னக்க சொல்கிறோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தையில யாருமே தண்ணியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, வெத்தலை தான் கொடுப்பாங்க. அந்த வெத்தலையெல்லாம் இப்போ யாருமே தொடுறதே கிடையாது. தண்ணியாக குடிக்க டாக்டர் வந்து 3 லிட்டர் குடிக்க சொன்னாங்க, 5 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் தண்ணி குடித்தா குழந்தைக்கு வயிறு சொன வயிறு தட்டிடுவோன்னு வாங்க அப்படிங்கும்போது அதனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்க பாட்டி காலத்துலலாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய தண்ணி குடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், காலங்கள் மாறியாச்சு.
1: ஒரு கடலை உருண்டை போட்டால் இதெல்லாம் ஸ்நாக்ஸா, ஒரு பாயாசம் வச்சு கொடுத்தா இதெல்லாம் ஸ்நாக்ஸா, என்ன நீ பண்ணுற, நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுது. அப்போ நம்ம அதை மறுத்து பேச முடியலை, ஏன்னா அவங்க அதுக்குள்ளே உழந்துட்டாங்க அந்த வலையில், அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அந்த டேஸ்ட்டுக்கு பழகிடுறாங்க. எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற உங்களம் போல் என்ன போல் உள்ள குடும்ப ஸ்திரீகள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியும் அந்த புதிய சத்து முறையும் அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம சமையலை, நம்ம சமைக்கிறத அந்த பிள்ளைங்க லீவ் நாள்களில் பார்த்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க.
0: அதாவது உங்களுடைய ஆரோக்கியம், ஜீர்ணம் மெயினாக வந்து ஜீர்ண சக்தி உள்ளது, ஆரோக்கியமாக உள்ளது, உங்கள் உடம்பு வந்து வெயிட்டு போடாமல் இருக்கிற நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரோக்கியமான உடம்பா இருக்கணும், எல்லாரும் நல்லா நீடூழி வாழணும்.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பாரம்பரிய சமையல் கலை. நேர்முகம் கேட்டீர்கள்.

இதில் பங்கேற்றவர் சமையல் கலை நிபுணர் அன்னபூரணி அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லா ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள 49 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர் எளிதில் நோய் தாக்குதல்

0: காய்ச்சலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில் சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21ஆம் நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா

0: சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
1: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்ல வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
2: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து மை பாரத் மூலிமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி
0: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானை வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆனுடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
7: மாட்டிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பாடல் ஒன்று ரோஜா திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதா மோகன் பாடியது.

இனக்குழுக்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த மக்களில் பலர் தொலைதூர மலைப்பகுதிகள், காடுகள் மற்றும் போக்குவரத்து வசதி குறைந்த பகுதிகளில் வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடு, குடிநீர், மின்சாரம், சாலை, தொலைத்தொடர்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழல் உள்ளது. இந்த இடைவெளியை குறைத்து அரசின் நலத்திட்டங்கள் கடைசி மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் PM ஜன்மன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளையும் வாழ்வாதார வாய்ப்புகளையும் வழங்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதாகும். இதற்காக பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. முதலாவது, வீட்டு வசதி. பாதுகாப்பான மற்றும் தரமான வீடுகள் இல்லாத தகுதியான பழங்குடியின குடும்பங்களுக்கு வீட்டு வசதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இரண்டாவது, குடிநீர். தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வது முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். மூன்றாவது, மின்சாரம். மின்சார வசதி இல்லாத குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நான்காவது, சாலை மற்றும் போக்குவரத்து. தொலைதூர பழங்குடியின குடியிருப்புகளை முக்கிய சாலைகளுடன் இணைப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஐந்தாவது, தொலைத்தொடர்பு. மொபைல் மற்றும் இணைய இணைப்பு போன்ற தொலைத்தொடர்பு வசதிகளையும் விரிவுபடுத்துவது இத்திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆறாவது, சுகாதாரம். பழங்குடியின மக்கள் வசிக்கும் தொலைதூர பகுதிகளிலும் சுகாதார சேவைகள் சென்றடைவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏழாவது,

ஊட்டச்சத்து. குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. எட்டாவது, கல்வி. பழங்குடியின குழந்தைகள் கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். அடிப்படை வசதிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் PM ஜன்மன் திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது. அவர்களின் பாரம்பரிய தொழில்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலம் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. PM ஜன்மன் திட்டம் 18 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 75

0: அவர்களின் பாரம்பரிய தொழில்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலம் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. பிஎம் ஜன்மன் திட்டம் 18 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 75 மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின சமூகங்களை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தனித்தனியாக பல்வேறு அலுவலகங்களை அணுக வேண்டிய நிலையை குறைத்து தேவையான அடிப்படை சேவைகளை பழங்குடியின மக்களின் குடியிருப்புகளுக்கே கொண்டு செல்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியின் பயன் சமூகத்தின் கடைசி மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது பிரதான் மந்திரி ஜன்சதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம்.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே வழங்க

ஒலித்த பாடல் இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து தீ பாடியது. திரைசில் அடுத்ததாக குக்கூ திரைப்படத்திலிருந்து செயின்ட் ரோடன் மற்றும் திவ்யா ரமணி பாடியது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். வணக்கம் நேயர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதம்பாளையம் அருள்மிகு குருநாதசுவாமி திருக்கோயில் தேர் திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் குருநாதம்பாளையம் கால்நடை சந்தை மிகவும் பிரசித்தி பெற்ற கால்நடை சந்தையாக கருதப்படுகிறது. இந்த கால்நடை சந்தையோட சிறப்பே இந்த திருவிழாவையொட்டி கூடுவதுதான். ஆடி மாதத்தில் திருவிழா காலத்தில் குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் முக்கியமானதாக கருதப்படுது. மேலும் இந்த திருவிழா இந்த பகுதி மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் விளங்குது. இந்த சந்தைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்தும் குதிரைகள் விற்பனை மற்றும் காட்சிப்படுத்த கொண்டு வரப்படுது. இந்த சந்தையில மார்வாரி, கத்தியவாரி போன்ற குதிரை இனங்களுடன் உள்ளூர் குதிரை இனங்களும் காணப்படுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த கால்நடை சந்தை குறித்த இன்னும் நிறைய விவரங்களை இந்த சந்தையில கலந்துகிட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் தம்பி, உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் ஜெயராம்ங்க. நாங்கள் வந்து உடுமல்பேட்டை ஏரியாவிலேருந்து வந்திருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அந்த குருநாத சுவாமி கோயிலுக்குங்க.
1: எப்போ வந்தீங்க?
2: நாங்கள் நேற்று நைட்டு வந்தோங்க.
1: நைட்டே வந்துட்டீங்களா? ஓகே, என்ன

0: நிச்சயமா வந்தீங்க.
1: குதிரைக்குட்டி வாங்கலாம்னு தான் வந்திருக்கீங்க.
0: குதிரைக்குட்டி ஏற்கனவே குதிரை வச்சிருக்கீங்களா?
1: இருக்குங்க.
0: எத்தனை குதிரை இருக்கு?
1: ஒரு குதிரை தான் இருக்குங்க.
0: ஒரு குதிரை, அது என்ன ரகம்? சரி, இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, எப்படி சந்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: சந்தை பற்றி ஓரளவுக்கு இருக்குங்க, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க.
0: எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்ன இல்லை?
1: குதிரைக்கு அந்தளவுக்கு நிறைய இல்லைங்க.
0: நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க?
1: நாங்கள் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தேங்க. நம்மளுக்கு தோதானதும் பெருசாக இல்லைங்க, அதெல்லாம் போயிடுங்க. ஏதோ சில சேல் ஆயிடுச்சுங்களா?
0: ஓ, கிட்டத்தட்ட சந்தை முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இல்லை,
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ நீங்கள் குதிரை வளர்த்திட்டு இருக்கீங்க, என்ன பயன்பாடுக்காக வளர்த்திட்டு இருக்கீங்க?
1: சும்மா அழகுக்காக, ஆசைக்காக வளர்த்துட்டு இருக்கேன்.
0: பொதுவாக ஒரு கருத்து நிலவுது, குதிரை வளர்த்துறதுங்க ரொம்ப கடினமான காரியம், ஆடு மாடு வளர்த்துற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வளர்த்திட முடியாது, அதில் நிறைய நெளிவு சுழிவுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்ன இருக்குது?
1: அது சுழி பார்த்து, ஒருத்தங்க சுழி பார்த்து வாங்குவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆசைக்காக வளர்த்துட்டு இருக்குங்க, அவ்வளோதாங்க. நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது.
0: இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் குட்டி குட்டி குதிரைகளாக தான் இருக்குது, ஒன்று ஜாம்புவானான குதிரைகளாம் இல்லை. இதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் பார்த்தா, வீடியோலாம் பார்த்தா, அந்த குதிரை டான்ஸ் ஆடுற மாதிரி அரபு குதிரைகள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த வருஷம் ஏன் அந்த மாதிரி?
1: அந்த மாதிரி குதிரைகளாம் வந்திருக்கு, நாலஞ்சு குதிரைகளாக இருக்குங்க. நம்ம மாமாவோட சைட்லேயே இருக்குங்க குதிரைகளாக இருக்குங்க.
0: ஓ ஓ, உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் சஞ்சீவ் குமாருங்க.
0: எங்கேருந்து வரீங்க?
2: கோயம்புத்தூருங்க.
0: கோயம்புத்தூர் எந்த இடத்துல?
2: கோயம்புத்தூர் நான் தடகம் ரோடு வேளாண்டிப்பாளையம் இருக்கீங்களா?
0: அங்கே தான் நான். சரி, நீங்கள் அங்கே குதிரை வளர்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை குதிரை
2: வளர்த்துறீங்க?
0: என்னென்ன குதிரைகள் வளர்த்துட்டு இருக்கீங்க?
2: நம்மகிட்ட நாட்டு வகைகள், அதாவது இந்தியன் பீடு தான் நமக்கு மெயின் ஃபோக்கஸுங்க. மற்றபடிலாம் எதுவும் வளர்த்துற மாதிரி ஐடியா இல்லை. காட்டியவாடி ஒன்று இருக்குங்க, அது போக நாட்டு குதிரை ஒரு மூணாவது இருக்கு.
0: கத்தியவாடி, கத்தியவாடிங்கிறது ராஜஸ்தான் குதிரையா?
2: மெயினாக பார்த்தோம்னா ராஜஸ்தான் லைனில் தான் வருதுங்க. அந்த ராஜ்புத் அவங்களாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க பாரம்பரியமாக அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க.
0: இப்போ நீங்கள் குதிரை கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்க வந்திருக்கீங்களா?
2: ஆல்ரெடி விற்கலான்னு பிளான் பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஊர்லேயே விற்றுச்சு. அதுக்கப்புறம் சரி, இங்கே வந்து அது ஒன்று புதுசு வாங்கலாம்னு சொல்லி ஒன்று ஆல்ரெடி வாங்கி நிப்பாட்டியிருக்கோம்.
0: நம்ம ஊரில் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த காங்கேய ரகம் காளைகள், இந்த கண்ணாபுரம் சந்தையெல்லாம் பார்த்தா அந்த காங்கேயம் மாட்டு சந்தைன்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த குதிரைக்கு ஏதாச்சும் ஒரு அப்படி ஏதாவது ப்ரீட் இருக்கா, இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி குதிரை தான் கிடைக்கும் அப்படின்னு?
2: அப்படி இல்லைங்க, சவுத் அண்ட் நார்த் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நார்த் சைடில் பார்த்தோம்னா மெயினாக அந்த காத்தியவாறு, மறுவார், சிந்தி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இப்போ நிறைய வகைகள் இல்லை, அழிஞ்சு போச்சு. மெயினாக இப்போ இருக்கிறது இந்த மூணு வகைகள் இருக்குங்க. அப்புறம் நம்ம சவுத் சைடு பார்த்துட்டோம்னா நாட்டு குதிரைகள் தான் மெயினாக.
0: நாட்டு குதிரைகளுக்கும் அந்த வடநாட்டு குதிரைகளுக்கும் என்ன வித்தியாசங்க?
2: சைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குங்க, பார்த்தாலே தெரியுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும்.
0: இது வந்து நம்ம ஊர் குதிரைகளா?
2: ஆமாங்க.
0: சைஸ் சின்னதாக இருக்கிறது நாட்டு குதிரைகள், நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த குதிரைகளா?
2: ஆமாங்க. தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, சவுத் சைடு.
0: சவுத் சைடு
2: ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இல்லை, சவுத் சைடுன்னு காமனாக சொல்லலாங்க.
0: இப்போ இந்த வடநாட்டு குதிரைகள் வந்து கொஞ்சம் அஜானுபோகமாக இருக்குமா?
2: அது ஒவ்வொரு அந்த பிளட் லைன் சொல்கிறாங்க இல்லைங்களா, பிளட் லைன் பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் வருங்க. அதில் லீனாக இருக்கிறதும் இருக்குது, நல்ல ஜெய்சாண்டிக்காக இருக்கிறதும் இருக்குங்க. பிளட் லைனை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது போக நம்ம மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க.
0: இப்போ இந்த குதிரை வளர்ப்பில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஈடுபட்டு இருக்கீங்க?
2: தெரிஞ்சு நம்ம தாத்தா குழு தாத்தா காலத்துலேருந்தே இருக்கோங்க.
0: பரம்பரையாக செய்கிறீங்க?
2: ஆமாங்க.
0: ஓ, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் குதிரை லாயம்னு தானே சொல்லுவாங்க, இல்லை கட்டுத்தரம்பாங்களா?
2: தெரியும் சொல்லுவோம், நான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கட்டுத்தரந்து சொல்லுவோம்.
0: சரி, இப்போ ஒரு நல்ல குதிரை வாங்கணும்னா என்னென்ன அம்சங்கள் பார்த்து வாங்கணும்?
2: நார்மலாக மெயின் வந்து அதோட உடம்பு கட்டு கரெக்டாக இருக்கணுங்க, போன் ஸ்ட்ரக்சரு அந்த இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கணுங்க. அதுக்கு மேலே பார்த்தோம்னா பெருசாக யாரும் சுழி பார்க்குறதில்ல, இப்போ வர வர சுழி பார்க்குறவங்க இன்னும் இருக்காங்க, சுழியும் பார்க்கலாம்.
0: சுழினா எந்தெந்த சுழி எங்கெங்கே இருக்கும், எப்படி இருக்கும்?
2: பேர் பெருசாக டக்குன்னு தெரியாதுங்க, ஆனால் இது இருக்கணும் இது இருக்கக்கூடாதுங்கிறது தெரியும்.
0: இப்போ மாடு எடுத்தால் திமிழ் சுழி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
2: அது ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்குது.
0: சொல்லுங்கள்.
2: மொத்த குதிரைக்கு காமனாக சொல்கிறது ஒம்பது சொல்லிங்க. மதிமுகத்தில் மூன்று, பறவைகள் நான்கு, மஸ்துவம் ரெண்டுங்க, மொத்தம் ஒம்பது சொல்லிங்க. அது போக இருக்கிற தேமணி, நவமணி அந்த மாதிரி இருக்குங்க.
0: இந்த 13 அம்சமும் ஒன்றா அமையிற குதிரை கிடைக்குமா?
2: நம்ம மாமாங்கிட்ட இருக்குதுங்க, 13 சொல்லியோடு இருக்கு.
0: 13ங்கிறது தி பெஸ்ட்டு,
2: டாப் கிளாஸ்.
0: டாப் கிளாஸ், அது அடிச்சுக்க ஆள் கிடையாது
2: சுழியில், அதுக்கு இல்லைங்க.
0: இப்போ பொதுவாக பெண் குதிரைக்கு சுழி பார்ப்பாங்களா, ஆண் குதிரைக்கு சுழி பார்ப்பாங்களா, ரெண்டுக்கும் உண்டுங்களா?
2: ரெண்டுத்துக்கும் உண்டு தாங்க. சுழிங்கிறது ரெண்டுத்துக்கு ஒன்று, ப்ரொஃபைலும் ஒன்றுங்க. அது ஜஸ்ட் அந்த ஜென்டர் மட்டும்தான் வேறு, மற்றபடிக்கு ப்ரொஃபைல்.
0: சரி, இப்போ ஒரு குதிரையை பார்த்தோன்னே இந்த குதிரை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன அம்சங்களை பார்ப்பீங்க?
2: அது ஃபஸ்ட் திங் வந்து அதோட ப்ரொஃபைலுங்க. லைனாக வந்துட்டு இருக்காங்க, புட்டா இந்த அளவுக்கு இருக்கணும், புட்டானா ஐ மீன் அந்த பேக் சைட் லெக், ஹைண்ட் லெக்குங்கம்பாங்க, அந்த ஹைண்ட் லெக் இந்த அளவுக்கு இருக்கணும், குரூப் இந்த அளவுக்கு இருக்கணும், ஃப்ரண்ட் லெக் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது அப்ராக்சிமேட் பார்த்துக்கும் போதே நம்மளுக்கு தெரியுங்க. அது போக நெக் டிஃப்ரென்ஸு, ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, அட்ராக்ட்

0: இருக்கணும்.
1: இப்போ அதனுடைய பிரீடு, என்னுடைய தாத்தா பாட்டன் அம்மா அம்மாச்சி அதெல்லாம் பார்த்து பார்க்கறது உண்டுங்களா?
0: கண்டிப்பாங்க. ஏன்னா அதோட அது அந்த பிளட் லைன் சொன்னேன் இல்லைங்களா, அதை பொறுத்து தான் அந்த ஹைட் வர்றது, கலர் சேஞ்சஸ் நடக்கிறது, ப்ரொஃபைல் மாறுறது எல்லாமே அதில் தான் இருக்குது.
1: இப்போ முதல்லாம் கூட ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் கூட குதிரை வண்டிகள்லாம் இருக்கும், இப்போ அதெல்லாம் மாறி இப்போது டாப் கிளாஸ் ஏசி வேன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நானும் குதிரை வண்டியில் குத்த வச்சு உட்காந்துட்டு போன காலம்லாம் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பயன்பாடாக இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறது, வண்டி ஓட்டுறது, ரேக்லா ரேஸ்க்கெல்லாம். இப்போது சமீப காலங்களில் குதிரையில் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க?
0: மெயினாக பார்த்தோம்னா ஆசைக்கு வளர்த்துறவங்க இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அது பார்த்தோம்னா சின்னது வளர்த்துறத விட பெரிய குதிரைகளுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அதனால் பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம சவுத் சைடு நாட்டு இனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எல்லாமே பார்த்தோம்னா ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு 50 inches அதுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ 40 inches பெரிய விஷயமாக இருக்குது.
1: ஓ, அதனுடைய சைஸ் குறைஞ்சிட்டு வருது.
0: ஆமாங்க.
1: ஏன் அதனுடைய ஜீன் பூல் அழிஞ்சு வருதா?
0: அது இனங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுங்களே. நிறைய பேர் அதை விரும்பி எடுக்கிறது இல்லை, ப்ரீடிங் பண்ணுறது கம்மியாயிருச்சு, அதனால் கவுண்டே கம்மியாயிருச்சுங்க டோட்டலாக.
1: இது எப்படி சரி பண்ணி கொண்டு வரலாம்?
0: சிம்பிளாக சொல்லணும்னா, நாட்டு குதிரை கண்டே ஷோவெல்லாம் நடக்குதுங்க, போனி ஷோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அது போக ரேசஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்காண்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லோக்கல் மக்கள்லாம் வந்தாங்கன்னா அதில் காப்பாற்றி நிப்பாட்டலாம்.
1: அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்.
0: ஆல்ரெடி போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் எல்லோரும் நல்ல ஈடுபாடு காமிச்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக நடக்கும்.
1: நம்மளுடைய ரகங்கள் வந்து தலைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: சரி, இப்போ ஒரு குதிரையை பராமரிப்பு எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் 6 குதிரை 7 குதிரை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க உங்கள் கட்டுத்தறையில். அதுக்கு உணவு முறைகள் எப்படி, அது வந்து இனச்சேர்க்கை எப்படி பண்ணுறீங்க, சென்னையான காலத்தில் அது எப்படி பராமரிக்கிறீங்க?
0: மெயின் வந்து நாங்கள் இப்போ நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃபீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹார்சஸுக்கு மட்டுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் மெயினாக எல்லோரும் ஃபீடிங்க்கெலாம் என்ன பயந்துக்குவாங்கன்னா வயிற்று வலி பிரச்சனை வரும், திடீர்னு முடியாமல் ஆயிரும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கேரண்டி கண்டிப்பாக நம்மள இதில் இருக்காது. உடம்பு சரியமாகாது, இந்த காலிக்குன்னு சொல்லுவாங்க வயிற்று வலிக்கு, அதெல்லாம் நம்ம ஃபீல்டில் வராது. அதனால் நம்ம ஃபீடு மட்டும்தான் நம்மளுக்கு சப்ளை பண்ணுதுங்க. வெளியும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம குதிரையில் அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர் வைஸ் சூப்பராக மெயின்டைன் ஆகுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டைம் ரிலேட்டடாக எல்லாமே அவங்களே எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எடுத்து போட்டோம்னா டைம் சேவிங், அது ஒரு சைட்னால நம்ம ஃபீடு மட்டும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க.
1: இப்போது நான் பார்த்துருக்குறேங்க, முதல்லாம் ஒரு வண்டி போனால் அது எப்படியும் அதில் ஒரு அருகம்புல் கட்டு இருக்கும், வண்டியிலே வச்சுருப்பாங்க, நிற்கிற இடத்துல எடுத்து போடுவாங்க, குதிரை சாப்பிடும். அது போக ஒரு பைய மாதிரி வச்சு அதில் கொள்ளு போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தீவன முறைகள் நீங்கள் கையாளுறீங்களா?
0: நம்ம வீட்டில் அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபீடு எனக்கு பெட்டராக தோணுச்சு, அதனால ஃபீடுக்கு நான் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டேங்க.
1: இப்போ ஃபீடுனா உங்களுக்கு ட்ரையாக தானே இருக்கும்?
0: ஆமாங்க, கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது பெருசு இல்லை, அது நார்மலாக அதோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற குடிக்கிற தண்ணியை வந்து கம்மி பண்ணிவிடும். அதனால் ட்ரை ஃபீடு வச்சிட்டோம்னா அதுக்கு உடம்புக்கு தேவையான அது இன்டேக் பண்ணிக்கும்.
1: ஓ, வர உணவு கொடுத்தா தண்ணியோட இன்டேக் அதிகமாக இருக்கும்.
0: அதிகமாக இருக்குங்கிறத விட அதோட உடம்புக்கு தேவையானது அது எடுத்துக்கும்.
1: ஓகே. இப்போ பசுந்தீவனம் கட்டாயம் கொடுத்தவனும்
0: இல்லை? பசுந்தீவனத்தை விட ட்ரை கிராஸ் கொடுக்கறது பெஸ்ட்டுங்க.
1: சரி, இப்போது ஒரு குதிரை, ஒரு நாட்டு குதிரை இல்லை எந்த குதிரையாக இருந்தாலும், எத்தனை வயசில் வந்து அது பழம்படுறதுக்கு தயாராக இருக்கும்?
0: ஒவ்வொரு குதிரையை பொறுத்து மாறுதுங்க. ஒரு சில குதிரையெல்லாம் 1.5 வயசுலேயே வந்துடும், 2.5 வயசு 3 வயசில் வந்ததும் உண்டு.
1: சினைக்காலம் எவ்வளோங்க?
0: 10 மாதங்க.
2: சினைப்பருவம் கேட்டிங்களா, அதை ஃப்ரீயாக சுற்றிட்டு அது ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெயின் ஆகிருங்க, சொல்ல முடியாது. நம்ம
1: இயற்கையான இனச்சேர்க்கை ஆயிரும். ஆனால் அப்போ அந்த மாதிரி இயற்கையான இனச்சேர்க்கை ஆகிறப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த ரகங்கள்
2: கிடைக்காதுங்க, நம்ம எதிர்பார்க்கறதுல கிடைக்காதுங்க. நம்ம பார்த்து கரெக்டாக ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் பல்லு போகிறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க, 2 பல்லு போகிறதுக்கு. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு 2 பல்லு போட்டிருக்கு, 2 பல்லு 4 பல்லு 6 பல்லுன்ட்டு நம்ம முடிஞ்சளவுக்கு நல்லா 4 பல்லு வர வரைக்கும் விட்டு போட்டோம்னா குட்டியை நம்ம எதிர்பார்க்கல, குட்டியில் நல்லா ஸ்ட்ரக்சராக கிடைக்குங்க. இல்லைன்னா நம்ம ஏனோ தானே சும்மா லெவலாக தான் குட்டி அந்தளவுக்கு வருங்க.
1: கண்ணு கருத்துமாக இருந்தால் ஒரு நல்ல ரகத்தை உருவாக்கலாம்.
2: நல்ல ரகமாக இருக்குது. நம்ம சூப் பண்ணுறோம் அதே மாதிரி தான், நல்ல மேல் பார்த்து நம்ம போட்டோம்னா குட்டி நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு குட்டி நல்லா கிடைக்குங்க.
1: இப்போது பொதுவாக அந்த மாட்டுலாம் இப்போ ஊசி போடுறாங்க, ஸ்டிக் போடுறாங்க, செயற்கை கருவூட்டல்.
2: செயற்கை கருவூட்டல் பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், பழைய வீரியம் இருக்காதுங்க. கண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் பழைய கண்ணு, இப்போ இருந்தால் வயசானவங்க கேட்டு பாருங்க, அந்த காலத்தை பெரிய கேட்டு போய் கேட்டீங்கன்னா இந்தலாம் என்னப்பா கண்ணு இது, அந்த கண்ணு அந்தளவுக்கு ஒன்று இருக்காது. நாங்கள் எங்கள் கண்ணெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நல்லா தூணு இல்லாட இருக்குங்க. அது இப்போ கரு கண்ணுலாம் எல்லாமே உங்களுக்கு இது செயற்கை கருவூட்டல் மூலியம் எல்லாம் அளவாக சிரித்து போச்சுக்கலாம். கண்ணு கலப்படம் அதிகமாகிடுச்சிங்க. இப்போது சிந்தி காலேஜ் அது இதெல்லாம் இருக்கச்சப்பெல்லாம் கிராஸ் பண்ணி மாடு அந்த ரகத்தையும் மாற்றிட்டாங்க எல்லாமே. பழையபடி அந்த கண்ணில்
1: அந்த இன தூய்மை இருக்காது.
2: ஆ, இருக்காது, இருக்கேன், பியூர் கிடைக்காதுங்க.
1: இப்போ குதிரையிலையும் இருக்குது அந்த மாதிரி. குதிரையில் இப்போது இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது, இப்போ பர்கூர் கேட்டல்

0: ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்குது மாட்டுக்கெல்லாம், குதிரைக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அல்லது எங்கே இருக்குங்க?
1: பெங்களூர், பெங்களூரில் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபீட் கம்பெனி சப்போர்ட்டிங் சைடில் ஒருத்தர் இருக்கார். அதாவது இப்போ மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஊசி போடுறாங்க, அந்த மாதிரி குதிரைகளுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு இனங்களை காப்பாற்றுறக்காண்டி.
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிக்கு, நன்றி.
0: சஞ்சீவ்குமார், இப்போ நம்ம அந்த அந்தியூர் குருநாதசாமி கோயில் சந்தையில், குதிரை சந்தை மாட்டு சந்தையில் ஒரு ஓரத்தில் இருக்கும், அனிமா வடபுறம் ஓரமாக நிற்கிறோம்னு நினைக்கிறோம், அந்த வனம் கோயில் பக்கத்தில் நிற்கிறோம். இந்த சந்தை எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரிவுகளாக இருக்குது?
1: பார்த்திங்கன்னா நம்ம வனக்கோயில் சைட்லேருந்து முன்னாடியே இருக்குங்க, வனக்கோயிலுக்குள்ளே போகணும், முன்னாடியே இருக்கும். இதில் ஒரு 10 ஏக்கருக்கு மேற்பட்டு தான் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மலக்குதிரைகள் தனியாக ஒரு செக்ஷனு, அவங்களாம் ஒரு செட்டாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்குதிரைகள், இதுவும் நாட்டுக்குதிரை தான், மலையில் மேஞ்சது ஊருக்குள்ளே மேஞ்சது இந்த தனித்தனிப்பே இருக்கும் இல்லைங்களா, நாட்டுக்குதிரை அதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா காத்தியவாரி மார்வாரி அந்த லைன் போட்டிருக்காங்க. அதுலேயே பேக் சைடு பார்த்திங்கன்னா காலசந்தை, அதுக்கப்புறம் நம்ம நிற்கிற நேரிலேருந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை மாடுகள்,
0: பர்கூர் இன மாடுகள்,
1: பர்கூர் இனமும் இருக்குங்க, பட்டி மாடுன்னு சொல்லுவோம், அந்த குரூப்பும் அங்கே இருக்குங்க.
0: இது வடபுறத்தில் இன்னும் இருக்குது?
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே. சரி, இப்போது இது வந்து பல 100 வருஷமாக இந்த திருவிழா நடக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்துட்டுருக்கீங்க?
1: எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 12 வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேங்க.
0: 12 வயசுலேருந்து வந்துட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வந்துட்டுருக்கீங்க. சரி, நீங்கள் 12 வயசுன்னா அப்போ சின்ன பையனாக வந்துருப்பீங்க, யார் கூட வந்தீங்க?
1: எங்கள் அப்பா கூட தாங்க.
0: அதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா எல்லாருமே வந்திருக்காங்களா?
1: கண்டிப்பாங்க, பரம்பரை பரம்பரை இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு போகவும் முடியலை, விட்டு போனால் ஒரு சில செக்மெண்ட் சைடில் நம்ம நாட்டு இல்லங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டா இனி எவ்வளோ பேர் காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது. அதனால் நம்மளால் முடிந்து போயிடுச்சு அதை காப்பாற்றுறக்கு.
0: உங்கள் மாதிரியே தான் காங்கேயத்தில் ஒரு பையன் பார்த்தேன், பேர் சரியாக ஞாபகம், அவங்க தாத்தா சிதம்பரசாமின்னு, ஒரு மிகப்பெரிய மாட்டு வியாபாரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்காப்புல, ஆனால் ஆர்வமாக செயல்படுறாங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: சரி, இளைஞர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போ என்ன தான் டெக்னாலஜின்னு போனாலும் நமக்கு கடைசியில் சாப்பாடு வேணும். அக்ரிக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணணுங்கிறது அவங்க விருப்பம். கடைசிக்கு தெரிஞ்சவங்க தோட்டமெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட், வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, இல்லை இந்த மாதிரி கால குதிரை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, ப்ரீடிங்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணோம்னா திருப்பி நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அந்த கண்டிஷன் திருப்பி வந்துடலாம். அதனால் அதுக்கு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. நிகழ்ச்சியில் இன்று ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: உங்க பேருங்க?
1: பேர் செல்வராஜ்.
2: எந்த ஊருங்க?
1: நம்பியூர்.
2: நம்பியூர். நீங்கள் இந்த அந்தியூர் குருநாதசாமி கோயில் சந்தைக்கு என்ன விஷயமா வந்தீங்க?
1: நான் ஒரு 30 குதிரை கொண்டு வந்துருக்கிறேன்.
2: 30 குதிரை கொண்டு வந்திருக்கீங்க?
1: இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளது தான்.
2: இதெல்லாம் என்ன ரகங்க?
1: இது நாட்டுக்குதிரைங்க.
2: நாட்டுக்குதிரை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே பார்த்தேன், அவங்க மலக்குதிரை அப்படின்னாங்க. மலக்குதிரை வேற, நாட்டுக்குதிரை வேறீங்களா?
1: அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. மலக்குதிரைங்கிறது அதாவது வந்து அது மலை, மைசூருக்கு அந்தாலும் இருக்கிறது மலைங்க. மலையிலிருந்து இறங்குறனால அது மலக்குதிரை, சரிங்களா? அது சுத்தமாக சொல்லணும்னா இது நாட்டுக்குதிரை. இதனோட பேர் நாட்டுக்குதிரைங்க. மைசூருங்கிறது நம்ம மலையை தாண்டிட்டு போகணும், அதனால மலங்காட்டு குதிரை அப்படிம்பாங்க.
3: அதிகமாக வந்து ஹில்ஸில் இருந்து இறங்குறதுக்கெல்லாம் இந்த குதிரை தாங்க.
2: அதாவது மலையில் வேலை செய்கிறதுக்கு
3: இந்த ஏலக்காய் டீ தூளுங்க இதெல்லாம் இறக்குறது இந்த குதிரை தான்.
2: உங்கள் பேருங்க?
3: மகேஷுங்க.
2: மகேஷ், நீங்களும் இந்த 30 குதிரைக்கு?
3: இல்லைங்க, நண்பருங்க. அவர்
2: நண்பருக்கு நண்பர் கூட வந்திருக்கீங்க?
3: ஆமாங்க.
2: நம்பியூர்லேருந்து வந்திருக்கீங்க?
3: ஆ, அவர் நம்பி.
2: இப்போ நம்பியூரில் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்பியூரில் இந்த குதிரை வளர்ப்பு ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குங்களா?
1: நம்பியூரில் அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் மட்டும் தான் ஒன்று தான் செஞ்சுட்டு
2: இருக்கிறீங்க? ஒருத்தர் தான் பண்ணுறீங்க?
1: ஆமாம். நம்பியூர்லன்னா வேற கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க, ஆனால் வேவா ஒரு ஒரே மட்டும் ஒரு 10-15 உருப்படி எடுத்து வியாபாரம் பண்ணுறது நான் ஒருத்தன் தான்.
2: 10-15 உருப்படி எடுத்துங்கிறீங்க, எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்களா?
1: ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் போவோம். கர்நாடகா, மகாராஷ்டிரா அது வரைக்கும் போவோம். போய் அங்கிருந்தெல்லாம் பிறக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறது. இதில் குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா, இது குதிரை இனம் பார்த்தீங்கன்னா கழுதை இருக்குது, நாட்டு குதிரை இருக்குது, கத்திவா இருக்குது, மார்வா இருக்குது, அந்த நாலுகால் பொருள் எல்லாமே இந்த ரகத்தில் வருங்க.
3: பஞ்ச கல்யாணி இருக்குங்க. பல ரகம்
2: பஞ்ச கல்யாணினா

0: அது கழுத ராகங்க.
1: அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் அது பஞ்ச கல்யாணி சொல்றது. இப்ப அதுக்கு ஏதாவது சந்தை இருக்குங்களா கழுதைகளுக்கெல்லாம்?
2: அது வடக்க வேணா இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல மிக பிரசித்தி பெற்றதுன்னா நம் தமிழ்நாட்டில் நல்ல ஃபேமஸான சந்தைன்னா இது மட்டும்தான், எது அந்தியூர் மட்டும்தாங்க. ஒரு 100 வருஷம் முன்னாள் ராஜா காலத்துலேருந்தே இங்கே குதிரை கொண்டு வந்து இங்கே நல்ல பொருள் இருக்கிறத எடுத்துகிட்டு அவன் ஆகாத பொருளை இங்கே முன்ன பின்ன ஆன பொருளெல்லாம் மாற்றி மாற்றி சேல் பண்ணிட்டு போய்க்கிறாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்க, எந்த சைஸில் எத்தனை மாதத்து குட்டியாக வாங்கிட்டு வருவீங்க?
2: ஆனால் குறைஞ்சது 2 மாதத்துலேருந்து 10 வயசு வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். குதிரையோட அழகு சுழி அதை பொறுத்து எடுத்துகிட்டு வரும்.
1: இந்த காலத்துலேயும் சுழியெல்லாம் பார்க்குறாங்களா?
2: ஐயோ, சுழி இருந்தால் தான் வியாபாரமாக ஆகுதுங்க, இல்லைன்னா சுழி இல்லைன்னா அதை வாங்கவே மாட்டாங்க.
1: ஏன்னா மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு இளைஞர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் சுழியெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்கறது இல்லை அப்படின்னாரு.
2: கண்டிப்பாக அதை வந்து நான் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சுழி ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வராங்க. சுழியெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு குதிரை அழகு இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அதனால் சுழிங்கிறது என்னென்னா நாளைக்கு விற்கும்போது நம்மளுக்கு தொந்தரவணும், அவ்வளோதான். மற்றபடிக்கெல்லாம் வேறு எதுவும் கிடையாது.
0: வாங்கி போனோம், ராசி நல்லா இருக்கும்பாங்க. ஒவ்வொருத்தரும் இது வந்த நேரம் வந்துங்க கொஞ்சம் அது அப்படிம்பாங்க. அதனால
2: குதிரை எல்லோரும் கட்டி வாங்க கட்ட முடியாது, அந்த யோகம் இருக்கணும். நீங்கள் 1000 மாடு வச்சுருங்க, 1000 வச்சுருங்க, காளை வச்சுருங்க, 1000 ஆடு வச்சுருங்க, யாரும் கேட்போரும் இல்லை. ஒத்த குதிரை வாங்கிக்கிட்டுங்க, உங்களை 106 பேர் கேட்பாங்க இந்த ஏரியாவில் குதிரை வச்சுக்க குதிரை வச்சுங்க. அது ஒரு நம்மளுக்கு நம்ம ராசியில் வந்த யோகம் அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு குதிரை கட்டிக்கணும், ஒரு அசுவம் அசுவத்துக்கு தீன் போடுற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம கைக்கு வரும்
0: அந்த யோகம் வேணுங்க.
2: மாடு சாமிக்கு உண்டானதா, மகாலட்சுமிக்கு உண்டானதா, குதிரை கருப்பிராணிக்கு உண்டான வாகனம் தான். இதுக்கெல்லாம் நம்ம கையால் தீன் போடுறக்கான ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சதா இல்லையா, அதுதான் மெயின். அதுக்கு தீன் போடுறதுக்கு அந்த யோகம் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கையில் சாப்பிடுவோன்ட்டு இருக்குது, அவ்வளோதான். பால் மறந்து மேய்ச்சல் தீன்னா மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன்.
1: புல் கடிக்கிற
2: புல் கடிக்காத மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன்.
1: சரி, அதை வந்து எப்படி நீங்கள் தயார்படுத்துவீங்க?
2: தயார் பண்ணுறது என்னங்க, நம்ம கொண்டு வந்தால் மேய்ச்சல் விட்டால் மேய்ஞ்சே ரெடி ஆகி. ஒரு காலக்கண்ணு வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் இது செலவு. அதாவது வந்து நாட்டுக்கோங்கிறது வந்து செலவு இல்லாதது. அதாவது இப்போ ஒரு மாடு வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்களோ அது மாற, ஒரு மாட்டுக்கண்ணு வாங்கி ஒரு காலக்கண்ணு வாங்கி வளர்த்துனா என்ன பண்ணுவீங்களோ அதே தான்.
1: இப்போ கிராமத்தில் ஒரு கண்ணு அவ்வளோ எறும்பு கண்ணு வாங்கி பழம் போட்டு விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான்
2: அது? அந்த மாதிரி இல்லைங்க, அது விற்று போடுவோம், இது விற்க மாட்டாங்க. இப்போ நான் நிறைய பேருக்கு எனக்கு கணக்கு இல்லை, எத்தனை பேர் கொடுத்தேன்னு எனக்கு கணக்கு இல்லை. ஆனால் கொடுத்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இது குதிரை வந்து யோகம் நான் நல்லா இருக்கிறேன், தோட்டம் வாங்கியிருக்கேன், பூமி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து யோகா கல்யாணம் ஆகிருக்குது, ஒரு நான் ஒரு தொழில் செஞ்சு ஒரு படி மேலே வந்துக்கிறேன் அப்படின்னு அந்த கோரி விற்பாங்களா? விற்க மாட்டாங்க, புரிஞ்சுங்களா?
1: இப்போ மாட்டு சந்தை ஆட்டு சந்தையெல்லாம் வாரம் வாரம் நடக்குது. இப்போ ஈரோட்டில் வியாழக்கிழமை சந்தை நடக்குது, திருச்செங்கோட்டில் திங்கக்கிழமை நடக்குது. ஆனால் இப்போ இந்த குதிரைக்கெல்லாம் அப்படி மாதிரி வார சந்தை மாத சந்தையெல்லாம் இருக்கா?
2: அது அப்படி வச்சா செல்ஃப் எடுக்காத.
0: ஆரம்ப காலத்தில் வந்துங்க திப் சுல்தானுங்கிறவர் வந்து இங்கே வந்து குதிரை சந்தை வச்சு நடத்தினாராம். ஆரம்ப காலத்துலங்க எங்கள் தாத்தம் பாட்டம் காலத்தில்
1: திப்பு சுல்தான் ஆரம்பிச்சது தான் அது.
0: வந்துங்க இங்கே வந்து குதிரையெல்லாம் வந்து விற்று வாங்கிறது விற்கிறது அவங்க போகிறதுக்காக வந்து அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேங்க.
1: இந்த மாட்டு சாணமெல்லாம் வந்து உரமாகுது, குதிரை சாணத்தில் அந்த மாதிரி
2: குதிரை சாணம் உரமாகுதுங்கிறாங்க. உரமாக உரமும் ஆகு, மற்றபடிக்கு அந்த டாய்லெட்டுக்கு போடாது புழு கிரியேட் ஆகுதுங்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய இது அந்த மலத்தை வந்து அரிச்சு போடுது அப்படிங்கிறாங்க.
1: பயோசெப்டி டேங்க்.
2: ஆமாங்க, அது மாதிரி ஆகுதுங்கிறாங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ண முன்னாடி கரைச்சி கொட்டிட்டோம்னா ஸ்மெல் வரலாமல் இருக்குது. அப்புறம் நிறையா புக போடுறது நிறைய விஷயத்துக்கு. அதுவும் போக ஒரு 10 மாடு வச்சுருந்தா, ஒரு குதிரை குட்டி வச்சுருந்தா, இதனோட மல்லு அந்த சாணியோட வாசம் பட்டேன், அந்த பண்ணையும் நல்லா இருக்குங்க. அது மாதிரி நான் நிறையா பண்ணை கொடுத்துக்குறேங்க.
1: உங்களுடைய அனுபவம்?
2: ஆமாம், என்னோட
1: நீங்கள் மேய்ச்சல் கூடுறதோட சரியா இல்லை அதுக்கு ஏதாச்சும் இந்த பருத்தி கொட்டா புண்ணாக்கு
2: புண்ணாக்கெல்லாம் அது மாதிரிலாம் அதிகமாக வைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பாயிருங்க. இது மேய்ச்சல் விடலாம், தீன் வரத்தின்னு போடலாம். நம்ம கை தீன் போட்டோம்னா கொஞ்சம் பாங்காக பார்த்துக்கணும் குதிரையை, அக்யூரேட்டாக கண்ணு கருத்துமாக இருக்கணும். கண் என்ன வேணுது, ஒரு கால் என்ன வேணுது, ஒரு மூஞ்சி எதுன்னு சோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். மேய்ச்சல் விட்டிங்கன்னா எதுவும் பார்க்க தேவையில்லை. அதுக்கு தேவையான உணவு அதுவாக சாப்பிட்டுக்கு, அதுவாக ஜீரணிச்சுக்கு, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. தண்ணி மட்டும் குடித்தா சரி.
1: பொதுவாக நம்ம ஊர்லாம் நம்ம ஊருங்கிற இந்த பல்லவம் பகுதியிலலாம் குரங்காடுன்னு சொல்கிறாங்க, அதுக்குன்னே மேய்ச்சல் நிலங்கள் தனியாக இருக்குது. இப்போ நம்ம குதிரை இப்போ நீங்கள் ஒரு 30 குதிரை வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும். அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு மேய்ச்சல் நிலம் கிடைக்குதா?
2: எதுக்கு
1: மேய்ச்சி மேயறது? அதான் தன்னிச்சா போயிட்டு மேய்ஞ்சிட்டு
2: வர நிலம் கிடைக்கிறது இல்லை தான். கிடைச்சா நானே 106 குதிரை நான் மேய்ச்சி போடுவேன்.
1: மிகப்பெரிய லெவலில்
2: பண்ணுவேன். ஐயோ, விடவே மாட்டேன் நான், மேய்ச்சி பார்த்துருவேனே. எனக்கு அவ்வளோ ஆசை அந்த குதிரை மேலே மேய்க்கணும்னு. ஏன்னா நம்ம அத்தனை குதிரை நம்ம என்னத்து புண்ணியத்தை சேர்க்க போகிறோம்? ஒரு வாயிலாஜீவனுக்கு இத்தனை குதிரைக்கு தீனு போடலாம், தண்ணி வைக்கலாம், செய்யலாம் இல்லைங்களா?
1: சரி, இந்த வருஷம் எப்படிங்க சந்தை செலுசாக இருக்குதா கிராக்கி இருக்குதா? நீங்கள் எதிர்பார்த்த வரையும்
2: ஏதோ இந்த மண்ணை நம்பி வந்தால் ஆனவன் கை விடுறது.

0: இல்லை, நல்லா தான் இருக்கிறேன்.
1: நல்லா சுபிக்ஷமா இருக்கு.
0: ஆமாங்க, எந்த வருஷம் யாருக்கும் குறைவானது இல்லை. ஏன்னா ஏமாத்தி விற்கிறேன், ஒன்று ரெண்டு வித்துட்டு தான் விற்கிறாங்க. அதெல்லாம் அடிபடுறேன் இருக்கிற, அதெல்லாம் நார்மல். இப்போ நான் ரோட்லேயே போகும்போது ஒரு ஐயாயிரம் கீழே வந்துச்சு, அதை போக முடியும். அது போயிட்டு போச்சது அவ்வளோதான்.
1: குதிரை வாங்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க, அதை பற்றி நிறைய தகவல், மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா?
0: பண்ணலாம்.
1: உங்கள் பேர், ஒவ்வொரு நம்பர் சொல்லுங்களேன்.
0: என் பேர் நம்பியூர் செல்வராஜுங்க. 88 25 420 349.
1: ரொம்ப சந்தோஷங்க உங்களை சந்திச்சதுல. குதிரைகளை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் குதிரை சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டு சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இந்த கட்டு மூடாக்கு போடும்போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா, அதுக்கு வந்து ஒரு 9 மாசத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்ப கரையான் எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமா உருவாயிரும்.
0: மரங்களுக்கு இடையே பப்பாளி வாரந்தோறும் வருமானம் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: நேரம் 3 மணி. மத்திய அலை 999 KHz-இல் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நமது மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் மாவீரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

திரையிசையில் ஒழித்த பாடல் புதிய முகம் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா பாடியது. தொடர்பது ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனோ, அருண்மொழி மற்றும் தேவி நித்யார் பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்த பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக கியான்வர்மா இசையில் மலேசிய வாசுதேவன் பாடியது. தொடர்வது சொல்லாமலே திரைப்படத்திற்காக பாபி இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்த பாடலுடன் திரையிசை நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம்.

ஏழு மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து ஏறும் ஊறும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். இன்றிரவு 8 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடக மலர் சிவரஞ்சனி நாடகம் கேட்கலாம். 10 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமாவதாரம் இசை சொற்பொழிவு. நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன். என் சி மாதம் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நாளைய நிகழ்ச்சி நேரம் நாளை காலை 5:51 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 6 குரலும் விளக்கமும், குரலின் 122 அதிகாரம் அடக்கமுடைமை. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். 6:15 பக்தி மாலை பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 காந்தி அஞ்சலி, தொடர்ந்து மதுரை கீதம். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். பிஎஸ் டெல்லிபாபு அவர்கள் தவில். 10 போவோமா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும். நாளை காலை 11 இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியன் அவர்கள் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. நாளை மதியம் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இடம்பெறுவது பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலட்சணா அவர்கள். தொடர்ந்து எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். தொடர்ந்து நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். தொடர்ந்து கதையரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. நாளை மதியம் 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மதியம் 2:30 ஊர்புறத்தின் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச் சந்தையில் கலந்து கொண்டவருடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை மாலை 5:30 திரை இசை. 6:10 பாமாலையில் தலம் வலம் நிகழ்ச்சியில் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குகிறார் சௌமியா. நாளை மாலை 6:40 முல்லைவனம், 7 சட்டப்பேரவையில் இன்று, 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகோடா உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தீர்வு. 8 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம். நாளை 10 அரங்கிசையில் கொல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பெற்ற அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.

0: கூறியுள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே, இயற்கை பேரிடரோ
3: இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ அந்த

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। आप
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:42. தொடர்வது முல்லை வனம். முதல் பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனத்தில் அடுத்து வரும் பாடல் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திற்காக பப்பி லகரி இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருப்பது.

0: you disco crazy?
1: Yeah!
0: Let's sing and dance together.
1: Yeah!

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: இன்றைய பேரவையில் முதன்முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர்கள் பதிலுரைக்கு முன்பே அறிவிப்புகளை வெளியிடுவது, நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குறித்து கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். பொதுவாக பேரவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரத்திற்கு ஒதுக்கப்படுவது வழக்கமாகும். தாவேக ஆட்சி அமைந்ததும் இதுவரை கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது பேரவைத் தலைவருக்கு நினைவூட்டிய போது கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளிடமிருந்து பதில் வரப்பெற்றதும்

கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்வதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உறுதியளித்தார். அவர் அளித்த உறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்றைய பேரவையில் கேள்வி நேரம் அனுமதிக்கப்பட்டது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மூலக்கேள்விக்கும் துணை கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் பதிலளித்தது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக உறுப்பினர் திரு சுதாகர் எழுப்பிய கேள்விக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னை நகருக்குள் வரும் வாகனங்கள் மாநகர எல்லைக்குள் வந்த பிறகு நகருக்குள் நுழைய 3 மணி நேரம் ஆவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 8 வழிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கீழ்வேலூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் உள்வட்ட சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது துறையின் பரிசீலனையில் உள்ளதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். தமிழகத்தில் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பன்றிக் காய்ச்சல் எனப்படும் H1N1 வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் தடுப்பூசி போடப்படும் என்றும் கேள்வி நேரத்தின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்தார். பேரவைக் கூட்டத்தொடர் முடிந்ததும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நேரில் சென்று தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் புதிதாக 300 செவிலியர்கள் மற்றும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதாகவும் இதனை 2 பிரித்து புதிய வட்டம் உருவாக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பணியாளர்களுக்கு தேவையான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றும் தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் போன்ற சமூகத்தினருக்கு சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உள்ள இடையூறுகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றார். நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு செய்வதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் தேவைப்படும் இடங்களில் நெல் உற்பத்தி பரப்பளவு மற்றும் நெல் வரத்து ஆகியவற்றின் அடிப்படையில் புதிய கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். பல ஆண்டுகளாக பேரவையில் இருந்து வந்த நடைமுறையை மாற்றி மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும் முன்பே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசலாம் என்று புதிய நடைமுறையை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். இதற்கு திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திரைப்படத்தின் முடிவு முன்பே தெரிந்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினாலும் பரவாயில்லை, அறிவிப்புகளை முதலில் வெளியிடலாம் என்று உறுதிப்பட அவர் கூறினார். பேரவைத் தலைவரின் முடிவு பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு வசதியாக போய்விட்டது. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வெளியிட்ட சில அறிவிப்புகள் அவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தது. பள்ளி விடுதி மாணவர்களுக்கு உணவு கட்டணத்தை 400 ரூபாய் உயர்த்தி 1800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு 500 ரூபாய் உயர்த்தி 2000 ரூபாயாகவும் வழங்கப்படும் என்றும் இதனால் 200 கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள் 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும் அவர் கூறினார். கோயம்புத்தூரில் புதிய வணிக மையம் கட்டப்படும் என்றும் சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறிய அமைச்சர் விடுதிகளில் அம்பேத்கர் படிப்பகம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆதி திராவிட விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக வளர்மிகு வேளாண்மை திட்டத்தின் மூலம் 1000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளுக்கு 100 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சமூக நீதித்துறையின் திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த மின் ஆளுமை திட்டம் உருவாக்கப்படும் என்றும் சர்வதேச அளவில் சாதனை செய்யும் திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களை உருவாக்க விடுதி மாணவர்களுக்கு தீரம் விளையாட்டு ஊக்கத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்க

0: வழங்கப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் பேரவையில் அறிவித்தார். கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும் என்றும், சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசு நிர்ணயித்த கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் முதலாம் ஆண்டிற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொன்மையான தேவாலயங்களை பழுதுபார்க்கவும் புனரமைக்கவும் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், முஸ்லீம் வக்ஃப் சொத்துக்களையும் கிறிஸ்தவ வழிபாட்டுத் தலங்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் புதிய கட்டிடங்களை கட்டவும் வட்டியில்லா கடன் வழங்கவும் புதிய திட்டத்தை செயல்படுத்த 100 கோடி ரூபாய் சுழல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், வக்ஃப் வாரியத்தின் மூலம் சென்னையில் சிறுபான்மையினர் மகளிர் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும், இதற்காக இந்த நிதியாண்டில் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திரு ஷாஜகான் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் நிர்வாக மானியம் 2.5 கோடி ரூபாயிலிருந்து 5.5 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 84 பணியாளர்களும் 108 ஓய்வூதியதாரர்களும் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பர், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தார். நேபாளத்தில் பருவநிலை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் தகவல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். திடீரென்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் 384 பயணிகள் காணாமல் போய்விட்டதாகவும், இவர்களில் 291 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், 91 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். ராணுவ வீரர்கள், காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தனியார் துறையினர் தீவிர தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 80 பாலங்கள் மற்றும் 48 கிலோமீட்டர் சாலைகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தின் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் சுற்றுலா சென்ற இடத்தில் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்புக்கு ஆளான நிலையில் 20 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களை காத்மாண்டுவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் உயர் அதிகாரிகள் கொண்ட அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்தார். இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேரவை உறுப்பினர்கள் திரு ராஜா, திரு விஜய் தாமு, திரு சம்பத்குமார், திரு வைத்திலிங்கம், திரு பாலமுருகன், திரு தமிமுன் அன்சாரி, திரு மாரிமுத்து, திரு போஜராஜன், திரு ஜோதிமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருமதி உஷாராணி, திரு செந்தில் செல்வன், திரு இளையராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகளில் இடையிடையே கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டாலும் அவை நடவடிக்கைகளை அமைதியாக கொண்டு சென்று சுமூகமாக முடித்து வைத்த பெருமை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரையே சாரும்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சிவகாசியில் கடந்த 21ஆம் தேதி இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பாக 3 நாட்களாக நடைபெற்று வந்த மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கடந்த 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த முகாமில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த 50 விளம்பர பதாகைகள், மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், மாவட்ட சமூக நல அலுவலகம், அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கி, ஊரக சுய வேலை

0: வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பொது சேவை மையம் ஆகிய துறைகளின் ஸ்டால்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. அஞ்சல் துறை மூலம் ஆதார் திருத்தம், பொது சேவை மையம் மூலமாக பிரிண்டிங், தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான பல்வேறு பதிவுகள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த ஸ்டால்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்வினை பொதுமக்கள் பார்வையிடவும் மற்றும் பங்கேற்கவும் பல்வேறு விளம்பர உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 19 அன்று துவங்கிய இந்த முகாம் 21 அன்று மதியம் நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று சிறப்பு நிகழ்வாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சார்பாக விஸ்வாஸ் 2026 மற்றும் எம்ப்ளாய் என்ரோல்மெண்ட் கேம்பெயின் 2026 மற்றும் எஃப்ஓவின் நியூஸ் இன்ஸ்டேட்டிவ் பற்றிய கருத்தரங்கம் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு வேளாண்மை துறை துணை இயக்குனர் லதா மற்றும் உதவி இயக்குனர் முத்தையா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் அன்பரசு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அரங்குகளை அமைத்த துறைகளுக்கு நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். 3 நாட்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்ட நபர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் 66 நபர்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிக்காக பதிவு செய்துள்ளனர். 150 நபர்களுக்கு ஆதார் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டன மற்றும் 200 நபர்களுக்கு ஆதார் குறித்த விளக்கம் அளிக்கப்பட்டன. பொது சேவை மையம் சார்பாக 1000 மேற்பட்டோர் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல திட்டங்களில் பதிவு செய்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சம்பந்தமாக 200 நபர்களுக்கு குறை தீர்க்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியினை மதுரை கள விளம்பர உதவி அலுவலர் போஸ்வல் ஆசிர் மற்றும் திருநெல்வேலி தொழில்நுட்ப உதவி அலுவலர் வேல்முருகன் இணைந்து ஏற்பாடு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 3 நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ₹28.69 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு விபத்துகளில் தாய் தந்தை இருவரில் எவரேனும் ஒருவரை இழந்த 35 மாணவர்களுக்கு தலா ₹75,000 வீதம் மொத்தம் ₹26.25 லட்சம் மதிப்பிலான வைப்பு பத்திரங்களையும், சத்துணவு திட்டத்தில் பணிபுரிந்து பணியின் போது மரணம் அடைந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 2 பயனாளிகளுக்கு சத்துணவு அமைப்பாளர் பணி ஆணையினையும், 1 பயனாளிக்கு சமையலர் பணி ஆணையினையும், 2 பயனாளிகளுக்கு சமையல் உதவியாளர் பணிக்கான ஆணை என மொத்தம் 5 பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையினையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 10 வங்கிகளுக்கான கடன் திட்ட அறிக்கையினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வெளியிட்டார். இக்கூட்டத்தில் அவர் தெரிவிக்கையில், மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் மாவட்ட வங்கிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விருதுநகர் மாவட்டத்தின் 2026-27 கடன் திட்ட அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது என்றும், இதில் வங்கிகள் மூலமாக ₹37,959.6 கோடி கடன் 2026-27 வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார பகுதிகளில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்றுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்ட இயக்குனர் சங்கீதா கடந்த 7 ஆய்வு செய்தார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான

0: டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரூ ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாறி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரர்களுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த

0: மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப்பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம
0: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:25 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்களினை கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிகளி அதிகபட்ச விலை 17,297, குறைந்தபட்ச விலை 12,512. தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,211 குறைந்தபட்ச விலை 12,022. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிவிகளி அதிகபட்ச விலை 16,899, குறைந்தபட்ச விலை 12,899. தனிக்கிழங்கு 16,339, குறைந்தபட்ச விலை 12,699 விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.

0: எதிர்பார்க்கப்படும் வானிலை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஒருநாள் மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்கவும். பட்டுப்புழுக்கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 நாளை நடக்கவுள்ளது. இப்பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலர் இதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பற்றி விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சி கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418474549 8771212 என்ற எண்ணை அழைக்கலாம். சான்றிதழ், சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு அளிக்கப்படும். ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான வேளாண் உற்பத்தி குழு கூட்டம் 2026/28/8 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணியளவிலும் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 மணியளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும்

0: விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: என்ன மருதாணி, வேலையெல்லாம் முடிஞ்சுதா?
2: வா செம்பருத்தி, பெரும்பாலும் வேலைகள்லாம் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு வயலையும் உழுது போடணும்.
1: அப்ப வேலை இன்னும் இருக்கு போலயே. சரி உட்காரு, உனக்கு கொய்யாப்பழம் கொண்டு வரேன்.
2: என்னது கொய்யாப்பழமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு மூணு எடுத்துட்டு வா பிள்ள.
1: அதுக்கு என்ன, நாலஞ்சாவே எடுத்துக்கிட்டு வரேன். இந்தா சாப்பிடு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
2: ரொம்ப ருசியா இருக்கு பிள்ள, பிரமாதமா இருக்கு. ஆமா, எந்த கடையில வாங்கின?
1: கடையா மருதாணி, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது.
2: அப்படியா பிள்ள, நல்லா இருக்கு. ஆமா, என்ன உரம் போட்டு வளர்க்குற?
1: எல்லாம் இயற்கை உரத்தோட மகிமை தான், வேற எந்த மருந்தும் போடுறதில்ல.
2: பரவாயில்லையே, இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பாக்குறியா? ஆமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட?
1: அது எதுக்கு உனக்கு?
2: இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நானும் என் தோட்டத்துல முயற்சி பண்ணுவேன்ல.
1: அப்படியா? அப்படின்னா பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்களோட அனுபவங்களை கேளு.
3: நான் வந்து ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, ஒரு இயற்கை விவசாயி. நான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கந்தன்குளின்ற ஒரு கிராமத்தில் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் கொய்யா செடியை வந்து மெயின் கிராப்பாக வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா கொய்யா செடிகளோ ஒரு இன்டர் கிராப்பாக வந்து கடலை, காய்கறி, கீரை, அது மாதிரி வந்து நாட்டுக்கோழி. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஆடு, செம்மறி ஆடும் பண்ண போகிறோம். ஏன்னா பியூர் அக்ரிகல்ச்சரல் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெவன்யூவை வேறு வேறு டைரக்ஷன்லேருந்து வர வைக்கிற மாதிரி அப்படி பண்ணால் ஒரு ப்ராஃபிட்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுனால, ஏற்கனவே இதில் பண்ண நம்மளுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம்.
4: கலப்பு பண்ணயமாக வருது. என்னுடைய கேள்வி அடிப்படையான ஒரு கேள்விங்கய்யா. பேசும்போதே இயற்கை விவசாயம்னு ஒரு வார்த்தை பேசுனீங்க. இயற்கை விவசாயியாக இருக்கிறீங்க, பண்ணுறது கொய்யா தான் பண்ணுறோம், அதை முழுக்க முழுக்க இயற்கையாக பண்ண முடியுதுங்களா?
3: ரொம்ப முக்கியமான கேள்வி, நுணுக்கமான கேள்வியும் கூட. இது நிறைய பேருக்கு வந்து, அதாவது என்ன சொன்னால், நேரடியாக நிறைய பேருக்கு இதை புரிகிறதில்ல. இப்போ இயற்கை விவசாயத்தை நான் வந்து 2020 இதை ஆரம்பித்தேன். நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து கம்பெனியில் நானாக ஒரு சின்ன கம்பெனி வச்சு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பர்பஸாக இதுக்கு வந்து நம்ம உள்ளே வர்றோம். அப்போ நான் வரும்பொழுது என்னோட சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு 13 பேர் இயற்கை விவசாயம் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே படிச்சுட்டு ஐடியில் வேலை செஞ்சுட்டு பார்ட் டைமாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் 100 மட்டும்தான் அதில் நிலச்சி நிற்கிறோம், மற்றவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயம்ன்றது வந்து ஒர்க்கு பேஸ்டான ஒரு வேலை, அதாவது ஒர்க்கு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆளை வச்சு வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அவங்களுக்கு டஃப்பு இந்த கேள்வியை சொல்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறேன், குடும்பத்தோடு நான் பண்ணைக்குள்ளேயே தங்குறதுனால நான் என்னோடய குடும்பம், என்னோடய செடி, என்னோடய கோழி, அதுகளோடு நான் உன்னோட ஒன்றா நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அதோட லாங்குவேஜ் எனக்கு புரியும். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம கூட காமிச்சேன், ஒரு இலை வந்து லைட்டாக சுருளும் பொழுது இது ஏன் சுருளுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும்.
4: ஆமாம், உங்கள் மொபைலில் பார்த்தோம்,
3: பார்த்தீங்களா? அப்போ அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எனக்கு புரியலை அப்படின்னா இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை கேட்டு எனக்கு இந்த மாதிரி இது இருக்குது, என்ன பண்ணணும், அப்போ இது சத்து பற்றாக்குறையா, பூச்சி நோய் தாக்குதலா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, தண்ணி வெயில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பிரச்சனையா அப்படின்றத அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வந்து பக்காவாக எடுத்துக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த கொய்யா காய் வந்து, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இன்னும் திரட்சியாக பெருசாக நல்லா அப்படி தானே இருக்குது?
4: ஆமாம், நல்லா பளிச்சுன்னு இருக்கு.
3: அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து சாத்தியம் கண்டிப்பாக, ஆனால் கண்டிஷன் என்னென்னா அதை வந்து கேர் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து ஒரு தியரிலாம் இல்லை, என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கேன், செடிகளோடையே இருக்கேன். அதில் இருக்கிற அசைவுகள் எனக்கு வந்து புரியுறதுன்றதுனால பீரியாட்டிக்கலாக அதுக்கு இன்புட்டு பூச்சி வெரைட்டி அதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த இரிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதுனால விவசாயம்னாலே அது இயற்கை தான், இது இடையில மாறினா தான் அது தாராளமாக வந்துட்டுருக்கு. என்னோடய செடிக்கு இது வரைக்கும் நான் எந்த விதமான கெமிக்கல் உரமும் போட்டதே இல்லை. வந்து பார்க்குறவங்க தோட்டக்கலைத்துறையிலேருந்தோ இல்லை மற்ற துறையிலேருந்து அரசு துறையிலேருந்து வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு பிரமிச்சு தான் போவாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்போம். நம்ம
4: எவ்வளவோ பழம்

0: மரங்கள் இருக்கும்போது ஏன் கொய்யாவை தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஜுவேட், என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் படிச்சுட்டு வேறு வந்து ஒரு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சாங்க. நான் அவங்க கூட இருந்தேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நிலையான வருமானம் நம்மளுக்கு உண்டு. ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான ஒரு மேம்படியான ஒரு வருமானம் இருக்குது. அதில் வந்த வருமானத்தை வச்சு தான் நான் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவோம்ன்றப்ப இந்த துறையை நான் இன்னொரு நண்பர் மூலமாக நம்ம செய்கிறோம். அப்போ அவங்க வந்து என்னென்னா, இயற்கை முறையில் இந்த வேளாண் தொழில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு. யார், நானும் அந்த நண்பரும் எடுத்த முடிவு. அப்போது இப்போ நம்ம ஒரு நிலையான வருமானத்தை விட்டுட்டு வர்றோம்ல, அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு வந்து நிலையான ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறப்போ கொய்யா அதுக்கு வந்து ஆப்டானது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ கொய்யாவை தேடி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுன்றனால அதை வந்து தேடி சாப்பிட்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால அதை வந்து தேடி தேடி வந்து வாங்குறோம். மற்ற பொருள் ஒரு பல கடையில் மற்ற பழங்கள் மூவ் ஆகிறதுக்கும் கொய்யா மூவ் ஆகிறதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. இதுதான்
0: வேகமாக போகும்.
1: இதுதான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் பலவந்தமாக கூட சாப்பிட்ற ஆளுக்கு இருக்காங்க. கொய்யாவை கொய்யாவை சாப்பிட்டா தான் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், டாக்டர் இதை கொய்யாவை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொய்யாவை அப்படி இல்லை, குழந்தைங்க முத கொண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம கொய்யா வந்து ரசாயன உப்புகள் எதுவும் பயன்படுத்தாதனால அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, வித தடிமனாக இருக்காது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடித்து சாப்பிட வேண்டியதில்லை, ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. அதனால் மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு கிராப் அப்படின்றதுனால நம்ம கொய்யாவை செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவல் நிலையான ரெவன்யூ நம்மளுக்கு வரணும் இல்லை, அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணோம்.
0: எவ்வளவு ஏக்கரில் இப்போ கொய்யா போட்டுருக்கு?
1: 3 ஏக்கர்.
0: என்ன ரகமோ
1: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆர்கா கிராண்ட் அப்படின்ற ஒரு பெங்களூர் வெரைட்டியும்,
0: ஆர்கா கிராண்ட்
1: தைவான் பிங்க் அப்படின்னு, அதாவது வெட்டினா உள்ளக்க வந்து அந்த ஃப்ளஷ் வந்து ஒரு மாதிரி நல்ல ஆரஞ்சு கலரில் பிங்க் கலரில் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது ஆர்கா கிராண்ட். சோப்பு கொய்யான்னு சொல்லுவாங்களே.
0: ஆமாம்.
1: இன்னொன்று வந்து லைட் பிங்கா, கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக தான் இருக்கும், கொஞ்சம்
0: எடுத்துருந்துச்சுன்னு
1: அப்படின்னா அது லைட் பிங்க் கலரில் வரும். தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி, இந்த ரெண்டு வெரைட்டியும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது ரெண்டு தான் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறது சோப்பு கொய்யா, கொஞ்சம் அது வந்து டியூரபிலிட்டி இருக்கிறது வந்து தைவான் பிங்கு.
0: கீழே வச்சு சாப்பிட்லாம்,
1: ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒன்றாவது. இப்போ இது வந்து பழுத்துருச்சுன்னா எடுத்தே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: என்ன இடைவெளியா செடிக்கு செடி?
1: ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நம்ம 7x7 வந்து 7 அடி 7 அடி அப்படின்னு
0: ஸ்கொயராக நட்டுருக்கோம்.
1: அப்படி வைக்கிறது என்ன எதுன்னா, அந்த ஒர்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நம்மளுக்கு
0: உள்ள ஏதாவது வண்டி கிட்டி கூட ஓட்டலாம்,
1: வண்டிகளை ஓட்டலாம். நம்ம உள்ளக்க இப்போ யாரும் மேனுவலாக பண்ணுறது இல்லை,
0: ஆள் கிடைக்கல,
1: ஆள் கிடைக்க மாட்டாங்க, நம்மளாலேயும் அது பண்ண முடியல. அப்போ ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம வண்டி தான் பயன்படுத்துகிறோம், உள்ள களை வெட்டுறதுக்கு மிஷின் பயன்படுத்துகிறோம், ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு உள்ள ட்ராலி தான் நான் பயன்படுத்துகிறோம், மிஷினில் ஏற்றிட்டு போகிறோம். ஸோ அப்போ அந்த கேப்பு வந்து அப்படி இருந்துமே இருந்தால் 100 செடி 100 செடியோட டச் பண்ணிடும். செடி வந்து காற்றோட்டமாக இருக்கிறது அவசியம். என்னத்தை தான் கவாத்து பண்ணாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது அப்படின்னு. அடர் நடவு முறை தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்காக இருக்கு.
0: இதுவே அடர் நடவு தான்.
1: ஆமாம், அடர் நடவு தான். 30 அடி வைக்கிற சொல்கிறாங்க. ஒரு கொய்யா மரத்துக்கும் ஒரு
0: இன்னொன்று மரத்துக்குமா
1: 30 அடி
0: 30 அடி
1: அதான் வந்து ட்ரெடிஷ்னல்
0: பெரிய இடமா இருக்கு. உங்களுக்கு 30 அடி
1: படரும்ல, இப்போ வந்து அந்த மரத்தெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி விட்டுறதுதான், அதுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம அப்படி இல்லைல்ல, வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து ஃபுல் ப்ரூனிங் பண்ணுவோம்.
0: அது எப்போ பண்ணுவீங்க?
1: மொத்தம் அப்படி சைசிங் பண்ணி விட்டுருவோம்.
0: ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்
1: 1 மாதத்துக்கு முன்னாடி
0: பண்ணிட்டோம்.
1: பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த அடுத்த வந்து அந்த ஈல்டு வந்து வந்தது. அப்புறம் இடையில வந்து என்ன செய்வோம்னா, அந்த பிஞ்சிங் சொல்லுவாங்க, நுனியை மட்டும் அப்படி கட் பண்ணி விடுறது.
0: ஒரு நுனியும் கட் பண்ணுவோம்,
1: ஒவ்வொரு நுனியும் கட் பண்ணி அது அப்போ தான்
0: பூ வருமா,
1: பூ எடுக்கும். இப்போ பூ எடுக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 முறை ப்ரூனிங் நம்ம வந்து பண்ணிடுவோம். அதனால இந்த அடர் நடும் முறை வந்து சாத்தியம், இல்லைன்னா சாத்தியம் இல்லை. உள்ள ஒன்னொரு செடியோட செடி பின்னிடும், ரொம்ப கஷ்டம்.
0: காத்தோட்டம் இல்லைனா நமக்கு பூக்கள் வராது, இல்லை
1: வரவும் செய்யாது.
0: இது மாதிரி 7x7 நடவு போட்டுருக்கேன், போட்டால் கண் நட்டதுலேருந்து நமக்கு எப்போ வந்து ஈல்டுக்கு வரும்?
1: இது வந்து சார், இது வந்து குளோனிங் முறைப்படிதே எடுக்கிறாங்க. பெரிய மரம், வளர்ந்த மரம் இருக்குல்ல, 10 வருஷத்துக்கு மரத்தில் இருந்து குளோனிங் படி தான் அந்த இது, அதில் இருக்க ஜீனை எடுத்து தான் செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ விதை போட்டுலாம் வர்றதில்ல. அப்போ என்னென்னா, அந்த பெரிய மரத்தில் என்னென்ன அந்த கேரக்டரோடு தான் அந்த செடியே வருது. அப்போ நீங்கள் வரும்பொழுதே அந்த செடி பூவோடு இருக்கும், ஒரு சில செடிக்கு பிஞ்சே இருக்கும்.
0: ஓ,
1: அப்போ 6 மாதத்துலேயே அந்த செடி வந்து
0: காய்க்கு
1: காய்க்கு காய் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கும் வருகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த செடியை வந்து நல்லா வளர விட்டு, அதாவது ஒரு காய் கொடுத்தோம்னா உணவு உற்பத்தி பண்ணி அந்த காயை காய்க்கு கொடுத்து அந்த காயை சுவையாக அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக நல்ல அந்த குவாலிட்டியோடு கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு செடியால் உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல இலைகளை உற்பத்தி பண்ணிவிட்டு நல்ல பிரான்ச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு வர்ற காயை மட்டும் நிறுத்தும். அப்போ வந்து நம்ம என்ன 10 மாதம் வர

0: வர்ற எல்லா பூ புஞ்சையும் நம்ம கட் பண்ணி எடுத்துரும். அப்போ கட் பண்ணி விட்டுட்டா என்ன செய்யணும், செடி மட்டும் வளரும்,
1: நல்லா வேகமாக வளரும்,
0: வேகமாக வளரும், நிறைய இலைகளோடு வரும். அந்த டைமில் நம்ம இன்னும் தலைச்சத்து சார்ந்த இன்புட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுப்போம். அப்போ விறுவிறுன்னு வளரதான் செய்யும். இடையில வர்ற பூ பிஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு அடுத்து 11வது மாதத்தில் இருந்து வர்ற பூவை நிறுத்துவோம். அப்போ 11, 12, 45 நாள் வச்சாங்களேன், ஒரு 45-90 நாளுக்கு மேலே வர்ற
1: பிஞ்சு
0: ஆரம்பித்து 11வது மாதத்தில் ஆரம்பித்தோம்னா 12, அதுக்கடுத்து இப்போ 1 வருஷம் கழித்து 1, 2வது மாதம் அப்படி வர்ற காய் தான் குவாலிட்டியான காய். அதுக்கிடையிலையும் காய் நம்ம மிஸ் ஆகி நம்ம என்ன தான் பிஞ்சு எடுத்து விட்டாலும்
1: சிலது
0: ரெண்டு மிஸ் ஆகும். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காயாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறல என் காய் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது, அது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும், அவ்வளோதான்.
1: இதுக்கான இயற்கையான இடுபொருட்கள் நீங்கள் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டீங்க, தழைச்சத்து தரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் நான் நிறைய கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அது இயற்கை. என்ன இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்ன விதமான இடுபொருட்கள்லாம் இதுக்கு பயன்படுத்துறீங்க?
0: இது நம்ம காலங்காலமாக நம்ம இப்போ இந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துறது தான். இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல தலைச்சத்துக்கு வந்தேன்னா ஜீவாமிரம் தான் கொடுப்பேன், அமிர்த கரைசல் வந்து கொடுப்போம். இப்போ ஜீவாமிரம் கொடுக்கும்பொழுது உயிர் உரங்கள் இருக்குது, அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இருக்கிற பொட்டாஸ் பாக்டீரியா அந்த ஜிங்க் பாக்டீரியா இதுகளெல்லாம் வந்து கலந்து இப்போ ஜீவாமிரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிரத்தோடு இந்த ஏதாச்சும் ஒன்றை கலந்துக்கணும். இந்த செடி வளர்க்குற காலங்களில் மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு தரம் ஜீவாமிரம் தான் அல்லது அமிர்த கரைசல் மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் கொடுப்போம், இது ரெண்டையும் கொடுப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தலை சத்து நிறையா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம இந்த அரசு துறையில் கொடுக்குற அந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம வந்து இந்த எருக்கு அப்புறம் எல்லா இலைகள் போட்டு கோமியத்தை உள்ளே போட்டு ஊற வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். மாதத்துக்கு ஒரு 2 தரம் அதாவது நம்ம எருக்கு கரைசல் வந்து கொடுத்துருவோம், போரான் மெக்னீசியத்துக்காக பொட்டாசியமோட. இப்போ நீங்கள் எருக்கு கரைசல் கொடுத்தோம்னா தான் சைசிங் நல்லா வரும், அந்த வெடிப்பு வராது, டாட்டாட்டாக இருக்கும்ல,
1: புள்ளியா இருக்குமே,
0: ஆமாம் புள்ளி புள்ளியாக இல்லை இந்த அம்மத்தல் மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்காமல் நல்ல சைஸும் குவாலிட்டியாக ஓடிவாரும். இப்போ நான் எடுத்து வந்ததில் அந்த பழங்கள் எப்படி அந்த மாதிரி வரும், அதுக்காக எருக்கரைசல் கொடுப்போம். அப்புறம் பூ எடுக்கிற டைமில் வந்து ஒரு அரப்பு மோர் கரைசல் அல்லது தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படி கொடுப்போம். வழக்கமாக எல்லாம் கொடுக்குற மீன மேலும் பஞ்சகாவியாக
1: இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்க?
0: நாங்களே தயார் பண்ணிக்கணும்,
1: உங்கள் சொந்தமாக
0: நாமளே தயார் பண்ணிக்கணும்.
1: பஞ்சகவியா மீனமில கரைசல்
0: மோர் கரைசல்
1: மோர் கரைசல்
0: அதுலேயே தேங்காய்பால் மோர் அரப்பு இலையில் மோர் கரைசல் போடுறோம், மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல்
1: பஞ்சகவியா
0: பஞ்சகவியா சாணப்பாசி கரைசல் போடுறோம்.
1: சாணப்பாசி கரைசல் அப்படின்னா என்னங்க? சாணத்தோட
0: சாணத்துலேருந்து ஒரு பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு மல்டிபிள் பண்ணி வச்சு அது வந்து என்னென்னா ஒரு தரம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீ அது காலி ஆகிடுச்சு ஒரு 10 லிட்டர் இருந்துச்சுன்னா திருப்பி அதில் ஃபுல் தண்ணியை ஊற்றி ஒன்று 2 கிலோ நாட்டு சர்க்கரை போனோம்னா அது அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சாணப்பாசி கரைசல் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். ஜீவாமிரதம் போனீங்கன்னா ஒரு பானை அதில் ஊற்றிக்கலாம், மீனமிலத்துக்கு ஒரு பானை ஊற்றலாம், பஞ்சகாவியாக ஒரு பானை அதில் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கலந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து அந்த சாணத்துலேருந்து வர்ற அந்த பாக்டீரியா வந்து இருக்கும், வெயிலில் நல்லா வளரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இப்போ ஒரு இடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது வந்து கேன் தண்ணி இல்லை, போர் தண்ணியை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிங்க, அந்த தண்ணி ரெண்டு தண்ணியை ஒன்று வீட்டுக்குள்ளேயும் ஒன்று வெயிலையும் வச்சுங்களேன், வெயிலில் வச்ச தண்ணி 3 நாளில் பாசி பிடிச்சிடும், வீட்டுக்குள்ளே இருக்கிறது பாசி பிடிக்காது.
1: வெயிலினுடைய வேகமாக
0: வெயிலில் அந்த ஒரு சில பாக்டீரியா விறுவிறுன்னு வளரும், அந்த பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து செடிகளுக்கு வந்து பெரிய அளவில் பயன்படுது. நம்ம இந்த கொஞ்ச நாள் அதை நான் நல்லா கவனிச்சிட்ருக்கேன், அருமையாக வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. அப்புறம் சின்ன சின்ன இந்த ஹியூமிக் ஆசிடு அது மாதிரி வந்து அந்த சீவீடு அதெல்லாம் கொடுப்போம்.
1: ஆக முழுக்க முழுக்க இயற்கை தான், ஒரு துளி ரசாயனோட வர்றதில்லை.
0: இல்லை அது நம்ம பர்பஸே இல்லை, அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, அது
1: தேவையில்லை.
0: ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்மளோட பர்பஸ் வந்து நம்ம இதுக்கு வரவே மாட்டோம். ஆல்ரெடி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலை,
1: வேலையில் இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க,
0: நெல்ல இருந்துக்கிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இருந்தோம். அதனால் வந்து பைபாஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ போன திருப்பெல்லாம் ஒரு சில சமயம் மழை காலத்தில் பூச்சி டைம்லலாம் நிறைய லாஸ் வர சமயத்தெல்லாம் வர்றவங்க பெய்ய மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படி அப்படி இப்படி இறங்கிட வேண்டியதானே, அப்படி கண்டு காணாமல் அப்படி
1: செஞ்சுக்க வேண்டியதானே,
0: செஞ்சுக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட எதிர்த்து ஒன்றும் பேசுகிறதில்ல,
1: கேட்டுக்கிறது
0: ஆரோக்கிய பண்ணுறதில்ல அப்படி சரின்னு கேட்டுக்கிறது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுக்கிறது. வந்தது வரட்டும், ஈல்டு வர்றதுக்கெலாம் வந்து நிறைய பேர் இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த அர்க்கக்கரன் ஒரு குவாலிட்டிலாம் நான் சொன்னல, அது வந்து பழுத்துருச்சுன்னா உடனே சாப்பிட்றணும், அது அது காசு ஆக்கிடணும்,
1: இல்லை வீணாக போயிடும்.
0: இப்போ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 டன் காய் வந்து சேல் பண்ண முடியல, முதல் ஈல்டுன்றதுனால வியாபாரிகளை நம்ம டச் பண்ண முடியல, அதை நம்ம திருப்பி டீ கம்போஸ் தான் பண்ணோம். இதே இந்த சாணப்பாசி கரைசல் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை இப்போ கட் பண்ணி ட்ரம்முக்குள்ள போட்டு ஊற வச்சு கழிச்சு அப்படி கசக்கி மறுபடியும் திருப்பி வந்து
1: அந்த பழத்தையே
0: அப்படி கொடுத்தோம். அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன செய்வாங்கன்னா,

0: ஏன்னா வந்து சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி சரி ஆனதான் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கோ அல்லது வந்து சீக்கிரம் வாடாமல் இருக்கிறதுக்கோ எவ்வளவோ கெமிக்கல் நம்மளுக்கு தெரியும், நம்மளும் படித்தால் தானே நம்மளும் இந்த
1: தெரியும்ல.
0: ஆமாம், என்னென்ன செஞ்சால் என்னென்ன நடக்கும் தெரியும்ல, ஆனால் நம்ம செய்கிறதில்ல. எதுக்கு அதை வரது வரட்டும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், குழந்தைங்க கற்பிணி பெண்கள் எல்லாருமே நம்ம பழத்தை நம்பி நான் சொன்னால் அப்படியே வாங்கி போய் கொடுப்பாங்க சார். ஒன்று தொன்மை என் பழத்தில் வாங்கிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து பழத்தில் புழு இருக்கும்
1: உள்ள
0: ஒரு சீசன் டைமில், அதெல்லாம் தவிர்க்க முடியாது சார். நேச்சர் நம்ம தவிர்க்க முடியாது.
1: சரி,
0: நம்ம வந்து உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்து விற்க முடியாது. உள்ள பயிலில் பார்க்குறப்ப நல்ல காயமாக இருக்கும், வெட்டி பார்த்தா உள்ள புழு இருக்கும், திருப்பி வந்து வாங்குவாங்க.
1: அது மாதிரி இருந்தாவா
0: புழு இருக்கு, திருப்பி நம்ம வாங்குவோமா?
1: வாங்க
0: மாட்டான், புழு இருக்கிற படத்தை சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க. அப்போ நம்புறாங்க நம்மளை. ஒரு கிலோவில் எத்தனை ரெண்டு காய் புழு இருந்துச்சு நேற்று அப்படின்னா, அப்படியா சரி ரைட்டு, அதை தூக்கி போட்டு அடுத்துட்டு போகிறப்போ அந்த ரெண்டு மூணு காய்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்பி வந்து நம்ம வாங்குவாங்க. கற்பிணி பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அதில் கூட விஷத்தை தெளிக்கலாமா? அது தப்பு இல்லை. அப்போ நம்மளை வந்து
1: எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க,
0: நம்பிக்கையோடு இருக்காங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாது இல்லை. அதனால் அதை போய் உலக கொண்டு வரதில்ல. கொய்யா இலையிலேயே வந்து பவுடர் பண்ணி அதிலே பல்பொடி தயார் பண்ணுறோம். இது நல்ல, இந்த ரெண்டுமே நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரீச் ஆனது.
1: பல்பொடியும் டீ தூளும்
0: நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய. இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்க, டைஜஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஹார்மோன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்குலாம் கொய்யா இலை நான் கொடுக்குறதுன் இல்லை, கொய்யா இலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ரெமெடி வந்து அது கொடுக்குது. அதனால் மக்கள் தேடி தேடி வாங்குவாங்க அதை. அதனால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9786095548. இது வந்து எப்பவுமே இந்த நம்பர் அக்சஸ்ல இருக்கும்.
2: என்ன மருதானி, பழமரங்கள் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கே செந்தில்குமார் அவங்க சொன்ன அனுபவங்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்ததா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இது மாதிரி நானும் என் தோட்டத்தோட ஒரு பகுதியில முயற்சி பண்ண போறேன்.
2: இருப்புல என்னை விட வேகமா இருக்கியே. இன்னொரு தகவலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அது உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
3: என்ன செய்தி, அத யாரு சொல்ல போறாங்க?
2: பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பயிர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவங்க சொல்ல போற தகவலை கவனமா கேளு.
4: விவசாய தொழில பொதுவாக பருவ காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலநிலை மாற்றத்தால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா விவசாயம்தான். பருவநிலை மாற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு?
5: பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வாக இருக்கலாம், மழைப்பொருள வந்து வேறுபாடு இருக்கலாம். இதனால் சில சமயங்கள் வெள்ளமோ சில சமயங்கள் வறட்சியோ ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பம் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை வந்து வெகுவாக பாதிக்கிறது. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கத்தினுடைய தன்மையும் மாற்றம் ஏற்படலாம் என்ற ஒரு அறிகுறி தான் இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வந்தால் பயிரிடுவோம் என்ற பழைய அணுகுமுறையிலிருந்து வானிலை தகவலை பார்த்துவிட்டு திட்டமிட்டு பயிரிடுவோம் என்ற அணுகுமுறைக்கு நம்ம நகர்ந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றத்தை வந்து சமாளித்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்.
4: மழைக்கான வாய்ப்பு குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் ஆகலாம். அந்த வகையில் வயல்களிலும் தோட்டங்களிலும் மானாவாரி இடங்களிலும் மாற்று பயிராக என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
5: இப்போது நம்ம நெல் சாகுபடி இடத்தில் இருக்கக்கூடிய மண் வகை மற்றும் கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு பொறுத்து நெல்லுக்கு பதிலாக சில மாற்று பயிரை வந்து நம்ம கொண்டு வரலாம். தண்ணி அவ்வளோ வசதி இல்லை, காலநிலை மாற்றத்தில் வந்து என்னுடைய குளங்கள் கிணறுகள்லாம் தண்ணி வற்றி போச்சு, அப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறவங்க வந்து நெல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சில யோசனைகளை சொல்கிறேன். இப்போ நீண்ட கால நெல் போடணும்னு இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக குறுகிய கால நெல்லை போடுங்க. அது இல்லாமல் இந்த நெல் சாகுபடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ்வலாக கம்பு சோளம் உளுந்து பாசி இது போல் வந்து நம்ம பயிர்களை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கரும்பு போடுற விவசாயிகள் வந்து அதுக்கு பதிலாக மக்காச்சோள பயிரை வந்து நம்ம தேர்வு செய்து பயிரிடலாம். பருத்தி போடுற இடத்துல துவரையும் வாழை போடுற இடத்துல மரவள்ளிக்கிழங்கு தேர்வு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பயிரவகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது போல் நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் வந்து தண்ணீருடைய அளவு வந்து நமக்கு குறைச்சி தேவைப்படும். உளுந்து பாசி

0: அதிக அளவில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள். இதுக்கு வந்து தண்ணி நீங்க கட்டலனா கூட ஓரளவு வறட்சியை தாங்கி நமக்கு மகசூல் கொடுக்குது. அதனால சிறுதானியங்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, மைனர் மில்லட்டு சொல்லக்கூடிய தினை, வரகு, பனிவரகு, அதுபோல் ஒரு மாற்று பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்யலாம். அப்புறம் பயிர் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து, பாசி, துவரை, காராமணி இதுபோல் பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். எண்ணவத்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி தான். எள்ளு, நிலக்கடலை போன்ற பயிரும் நம்ம மாற்று பயிராக எடுத்து பயிர் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான நீர் தேவை இருக்காது. இருக்கிற குறைந்த அளவு நீரை வச்சுக்கிட்டு நம்ம நல்ல மகசூலை எடுக்கலாம்.
1: பருவமழை குறைவாக இருக்கும் காலங்களில் மாற்று பயிராக என்னென்ன பயிர் வகைகளை பயிரிடலாம் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க. அந்த மாற்று பயிர்களிலும் என்னென்ன ரகங்கள் வந்து சிறப்பாக இருக்கும், அதோட சிறப்பம்சங்களை சொல்லுங்களா சார்?
0: தண்ணி குறைவாக கிடைக்கும் பட்சத்தில் சோளம், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய 34 ரகம், அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோஎச்எம் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மெய்ஸ் ஹைபிரிடு 8, கம்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு 10, கோயம்புத்தூர் கம்பு 9, அப்புறம் நமக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய சில தனியார் ஹைபிரிட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் இப்போ நீங்கள் மாற்று பயிராக வந்து சூரியகாந்தியை சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஹைபிரிடு சன்ஃப்ளவர் 3, 4, அது இல்லாமல் ப்ரைவேட்டு ஹைபிரிடும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த மைனர் மில்லட் சொல்லக்கூடிய குருதானியங்கள், திணை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியந்தல் 2 நல்ல வெரைட்டி, அப்புறம் குதிரை வலை பார்த்தீங்கன்னா மதுரை 1, அத்தியந்தல் 1, இதெல்லாம் அதிகப்படியான வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள். உளுந்தில் பார்த்தீங்கன்னா வம்பன் 8, வம்பன் 11, வம்பன் 12 ஆகிய ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பாசின்னு வந்துட்டிங்கன்னா வம்பன் 4, இந்த ரகங்களை பயன்படுத்தும் போது நம்ம நல்ல மகசூல் வந்து எடுக்கலாம். இப்போது மாற்று பயிர்கள் போகும்போது சில முக்கிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பார்க்கணும். விதை நேர்த்தி எப்பயுமே வந்து நமக்கு தண்ணீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லாம் பாஸ்பேட் பாக்டீரியா ஒரு 3-3 பாக்கெட் எடுத்து ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு நம்ம விதைக்கலாம். அப்புறம் சீடு ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து விதையை கடினப்படுத்துதல். ஏன்னா நமக்கு வறட்சி வந்தால் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த விதையை கடினப்படுத்துதல் மூலமாக நம்ம பெறலாம். அதாவது வந்து ஒவ்வொரு விதையும் பொட்டாசியம் குளோரைடு சொல்லுவாங்க, கேசியல்னு, அதெல்லாம் 1% ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி நம்ம விதைக்கும் போது விதையை கடினப்படுத்தலாம். அப்புறம் சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா சீடு பல்லட்டிங் சொல்லுவாங்க, அதாவது துத்தநாக சல்பேட்டில் ஒரு 100 PPM வந்து அதை வந்து நம்ம சீடு பல்லட்டிங் பண்ணி நம்ம விதைக்கும் போது அது நல்ல வளர்ச்சி மற்றும் மகசூலம் கொடுக்கும். அதே போல் இந்த உளுந்து பாசியெல்லாம் வளர்க்கும் போது உயிர் உரங்களான ரைசோபியம், பாஸ்பேட் சொலிபிளைசிங் பாக்டீரியா இது போல் உயிர் உரங்களை கலந்து நம்ம விதைக்கும் போது நல்ல வளர்ச்சி மற்றும் முளைப்பு திறன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பயிர்கள் எல்லாமே பிராட் பட்டன் ஃபார்வர்ட் சொல்லுவாங்க, அதாவது அகலப்பாத்தி. அகலப்பாத்தின்னா தாள் முறையில் இல்லாமல் பாத்தி வந்து ஒரு 90-120 cm, அதாவது 3-4 அடிக்கு ஒரு பாத்தியாகவும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 30 cm அகல ஆழத்தில் வந்து ஒரு வாய்க்காவும் ஃபார்ம் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது தான் அது நமக்கு அகலப்பாத்தி மண் அமைப்பு முறையை வந்து நம்ம ஏற்படுத்தலாம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட முளைப்பு திறனிலோ வளர்ச்சியிலே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோயிங், அதாவது விதைக்கும் போது இப்போ நிறைய மெஷினரிஸ் வந்துடுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் சோயிங் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உண்டான வரிசையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்களை வச்சு பண்ணுறதை விட நீங்கள் மெஷினை வச்சு சோயிங் பண்ணும்போது பயிர் எண்ணிக்கை, பயிர் வரிசை பாதுகாத்து அதற்கான மகசூலம் அதிகமாக இருக்குது.
1: மழை நீரை சேமிப்பதும் முறையாக பயன்படுத்துவதும் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க சார்?
0: வரக்கூடிய மழையை வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிறதுக்கு போக மீதி எல்லாம் வழிந்தோடி வீணாக தான் போகுது. ஏதோ ஒரு பயிர் பருவத்தில் வந்து ஒரு வறட்சி வரும்போது நமக்கு தண்ணி கொடுக்காத நிலை வந்து ஏற்படுது. ஸோ அதனால் இந்த வானிலை நிகழ்ச்சி மூலமாக விவசாயிகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் வந்து மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் பண்ணை குட்டைகள் சொல்லுவாங்க, பண்ணை குட்டைகள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே பண்ணை குட்டைகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ நமக்கு மழை பெய்யும் போது எல்லா பயிருக்கும் நீர் கிடைக்கும். மழை பெய்யாத போது பண்ணை குட்டையில் தேக்கி வைக்கப்பட்ட இல்லை நிரப்பப்பட்ட தண்ணீரை எடுத்து நாம் ஒரு உயிர் தண்ணியாகவோ இல்லை வாட்டர் சேவிங், அதாவது கிராப் சேவிங், லைஃப் சேவிங் ஒரு இரிகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்.

0: என்ன மருதாணி, பருவநிலை மாற்றத்திற்கான மாற்றுப்பெயர் திட்டம் பத்தி திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். ஜோசப் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சது தானே?
1: தெளிவா புரிஞ்சது. இப்ப வர காலநிலை மாற்றத்துக்கு ஏத்தா மாதிரி நாமளும் நம்ம பயிர் முறைய மாத்திக்கணும் போலயே.
0: அதுதான் புத்திசாலித்தனம், இல்லனா விவசாயத்துல நீடிக்க முடியாதுல்ல.
1: சரியா சொன்ன. நேரமாச்சு, வீட்டுக்கு போவோம் வாப்பிள்ள.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார்.
2: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அழகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கிசை மரகதமணி, பாடலாசிரியர் புழமை பித்தன். சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலை இசையமைத்து எழுதியவர் சௌந்தர்யன், மனோ மற்றும் கேஸ் சித்ரா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசையிலே ராஜா, பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

0: முதல் சீதனம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் ஈரோடு சௌந்தர். பாடலுக்கிசை சௌந்தர்யன்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். கேட்டது ஏழை ஜாதி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420-2233.

0: இன்னிசை மொழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கு இசை இளையராஜா. இனி கேட்கலாம் விடுகதை திரைப்படத்திலிருந்து. கே எஸ் சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் பாடியது. பாடலுக்கு இசை தேவா.
1: The honeymoon, ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். கேட்டது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல், பாடியது எஸ் ஜானகி. இனி கேட்கலாம் திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். சுரசம்ஹாரம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டோம். இளையராஜோட இசையில் அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். இனி கேட்கலாம் ஏழாவது மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்கவிருப்பது சிவரஞ்சனி நாடகம். எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி. கிருஷ்ணமூர்த்தி, துரை ராமலிங்கம், எஸ். கலாவதி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் ஏ. மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ரஞ்சனி
3: சொல்லுங்க,
2: நம்ம கல்யாணம் ஆகி இனிய வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பிக்குது. கல்யாணத்தே நிலா
3: காய்ச்சாத பாலிலா. ஆமாங்க, இந்த சந்தோஷம் நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. அதோட ஒருத்தர் நம்மளை எப்படி அழகா வாழ்த்திருக்காருன்னு பாருங்களேன்.
2: அதை படிய,
3: இதோ படிக்கிறேங்க. வண்ண மலர் அழகாக
2: ஆஹா,
3: வானில் முழு நிலவாக
2: அடடடா,
3: அமுத தமிழ் மொழியாக
2: ஆஹா,
3: வாழையடி வாழையாக வாழ்கன்னு வாழ்த்திருக்காருங்க.
2: சூப்பர்மா சூப்பர். அது நிச்சயமே அமையும் ரஞ்சனி, நமக்கு உண்டான பந்தம் அப்படிப்பட்டது.
3: ஆமாங்க, பொதுவாக திருமணம்ன்றது ஜாதக பொருத்தத்தில் அமையும், மன பொருத்தத்துலேயும் அமையும், ஏன் காதல் கல்யாணமும் இருக்குது. ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் அமைஞ்ச இந்த பொருத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது.
2: சரியாக சொன்ன, இது இசையிலே இணைந்த பொருத்தம்.
3: கரெக்டுங்க, இரண்டு மனம் சேர்ந்தது தான் திருமண வாழ்க்கை. இங்கே இன்னொன்று இருக்குங்க, உங்கள் பேர் சிவா.
2: ஆமாம்.
3: என் பேர் ரஞ்சனி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ராகம் ஆயிட்டோம்.
2: சிவரஞ்சனி ரஞ்சனி சிவரஞ்சனி.
3: சரியா சொன்னீங்க
2: ரஞ்சனி. இப்போ நான் சொல்றது கேளு. ஒரு பாடகனோ பாடகியோ தன் பாடலின் மூலம் மற்றவங்களை மயங்க செய்வது தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். அத்தோடு நம்ம அனுபவிச்சு பாடும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கே, அடடடா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது.
3: ஆமாங்க, அந்த இசையோட நம்ம ரெண்டு பேரும் இசைப்பட இணைந்து வாழணும் அப்படின்றது தான் அந்த ஆண்டவனோட விருப்பம். நம்ம அப்படியே வாழலாங்க.
4: வணக்கம்.

0: கேட்டு திறந்து இருந்ததுன்னு இந்த அட்வொகேட் ஆனந்த் உள்ள நுழைஞ்சிட்டேன். அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதீங்க.
1: வாங்க அங்கிள், வாங்க வாங்க.
0: வரமா?
1: அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும் அங்கிள்.
0: ரஞ்சனி, மாப்பிள்ளைக்கு என்னை பத்தி சொல்லுமா?
1: சிவா, இவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு.
0: அட்வொகேட் ஆனந்த், நான் ரொம்ப பாப்புலர். நீங்களும் என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே
2: சார். நான் கேஸு வழக்குன்னு எதுலையும் சம்மந்தப்பட்டதில்லை.
0: ஓஹோ,
2: அதனால் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
0: அப்படியா? அதனால் பரவாயில்ல. இப்போ ரஞ்சனி அறிமுகப்படுத்தின மாதிரி அவள் அப்பாவோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன். நான் அட்வொகேட் ஆனந்த், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே
2: அங்கிள், எங்கள் முதல் விருந்தாளியா நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நான் வீடு தேடி வந்ததில் சந்தோஷப்படும் மொதல் ஆள் நீங்கள் தான்.
1: என்ன அங்கிள், ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க?
0: நோ, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வரவேற்பில் நான் குளிர்ந்து போயிட்டேன். இப்போ நான் தான் சந்தோஷமாக இருக்கேன். அது சரி, நான் வரும்போது அப்படியே வாழ்வோன்னு பேசிக்கிட்டு இருந்தது காதில் விழுந்தது. கல்யாணம் ஆன உடனே திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அது நல்லது தான்.
2: அப்படி ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்.
0: ஓஹோ, அப்போ சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு சொல்றீங்க
2: அங்கிள். வரும்போது வேற ஒன்னு சொன்னீங்க, இப்ப கரடின்னு சொல்றீங்க. அடுத்தது நரியா?
0: இவன் என்னோட தொழிலை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு.
1: அங்கிள், அவர் விளையாட்டா சொன்னதை தப்பா நினைக்காதீங்க.
2: நீங்க தான் பாப்புலர் வக்கீல்னு சொல்லிட்டீங்களே.
0: ஆமா, ஊரே அப்படி சொல்லுதுன்னு சொன்னேன்.
1: ஏங்க அங்கிள் எப்பவுமே ரொம்ப பிஸின்னு அப்பா சொல்லுவாரு.
0: அதுவும் உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னா பார்த்தீங்களேன், அந்த அளவுக்கு பிஸி. நிறைய கேஸ். நீங்களே சொல்லுங்க, தொழிலில் திறமை இருந்தா கேஸ் நிறைய வரத்தானே செய்யும்.
2: சரியா சொன்னீங்க அங்கிள். ஆமா, நீங்க என்ன கேஸ் எடுத்து நடத்துறீங்க?
0: அப்படி கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இந்த காலத்துல சர்வசாதாரணம். அதுக்கு ஒரு தீர்வு வேணாமா? அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் அவங்களுக்காக டைவர்ஸ் கேஸ் டீல் பண்றேன்
2: அங்கிள். பள்ளத்தை பார்த்தா அதுல மரம் செடி வளரக்கூடிய விதைய நாம நட்டு வைக்கணும். யாரையாவது அந்த குழிக்குள்ள தள்ளணும்னு நினைக்க கூடாது. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வரல. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மனசளவுல சங்கமமாகி அடுத்து இசையில சங்கமமாகி அதுல பயணிக்க முடிவு பண்ணிருக்கோம். இதுல மனஸ்தாபங்கள் உருவாக எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால உங்களுக்கு இங்க வேலையும் இருக்காது.
0: ஓஹோ சிவா, அவசரமும் கூடாது ஆவேசமும் கூடாது. நாட்டு நடப்ப சுட்டி காட்டினா அவ்வளவுதான். இந்த காலத்துல கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் இல்லாம போறதுனால டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு.
2: நன்றி அங்கிள். டைவர்ஸ் பத்தி பேச வந்திருந்தா தயவு செய்து உங்க தொழிலை வேற இடத்துல பாருங்க. ரொம்ப நன்றி.
0: புரியுது புரியுது. நான் இனிமேல இங்க இருந்தா இவங்களே போக சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன்.
2: ரஞ்சனி,
1: என்னங்க?
2: அவரு இங்க அங்கிள்ல வந்து வாழ்த்த வரல, வக்கீல வந்து பிரிக்க நினைக்கிறாரு.
1: எனக்கும் கூட அப்படிதாங்க மனசுல படுது. எந்த இடத்துல என்ன பேசணும்ன்ற இங்கிதம் கூட அவருக்கு தெரியலங்க. அதை மறந்துடுங்க.
2: எப்படி மறக்க முடியும்? பெரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய மனசு அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே.
1: உண்மைதாங்க. அவரை என்னுடைய அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு நான் வெக்கப்படுறேன். சிவா, தயவு செஞ்சு என் அப்பாவை தப்பா நினைச்சிடாதீங்க.
2: என்ன ரஞ்சனி, நீதான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கலகத்தையே உண்டாக்கிட்டு போனவரோட ஒரு இசைக்கலை பொக்கிஷத்தையே கொடுத்த உன் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேனா?
1: அது போதுங்க. இனிமேல அவர் பேசுனதை நினைச்சு குழம்பாதீங்க.
2: எப்படி முடியும்?
1: முடியுமே. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
2: என்ன வழி
1: சொல்றேன். இசையில இவ்வளவு ஈடுபாடு உள்ள உங்களுக்கு நான் மனைவியா வந்தது மகிழ்ச்சி தானே?
2: கண்டிப்பா, அதுல சந்தேகமே கிடையாது. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: சிவா, நீங்க சொன்னது என்ன சந்தோஷப்படுத்த சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க?
2: பாட்டு பாட்டு பாட்டு பாட்டுன்னு தான் பைத்தியமா இருந்தேன். எனக்கு இருந்த ஒரே காதலி.
1: என்ன காதலியா?
2: ஆமா, அதிர்ச்சியா இருக்கா?
1: ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு.
2: இது சத்தியம். உண்மையிலேயே எனக்கு ஒரு காதலி இருக்கா?
1: யாருங்க அது?
2: எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவள்

0: ரஞ்சனி, என்ன கையில ராகத்தோட வந்திருக்க?
1: ஐயோ, இது காப்பிங்க.
0: நானும் அதை தான்ப்பா சொன்னேன். உன் கையால காப்பியை கொடுத்தா அது காப்பி ராகும்.

0: கதை. சரி சரி, பாடினது போதும், காபி குடிங்க.
1: ரஞ்சினி, இதுல நீ பாதி எடுத்துக்கோ.
0: அப்படியா? அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நீ பாதி நான் பாதி கண்ணே,
0: அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. போதும் போதுங்க, ரொமான்ஸ் இருக்கட்டும், நம்ம எதிர்கால திட்டம் பத்தி பேச கூப்பிட்டீங்கல்ல, இப்ப பேசலாமா?
1: பேசுவோம், அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கூப்பிடுறேன், அம்மாவும் கூடவே இருக்கட்டும். அம்மா அம்மா, எந்த நாருயிரே.
2: சிவா சிவா, உன் அம்மாவே வந்துட்டம்பா.
1: அம்மா, உங்களை நினைச்ச என்ன ஆச்சரியம், நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்கம்மா, எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம்.
2: நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல நினைத்ததை சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறவங்க, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும், நிறைய கச்சேரி பண்ணணும், அதுதான்ப்பா என் ஆசை.
1: அம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். முதல்ல கச்சேரி கிடைக்கணும், அடுத்தது எங்க ரெண்டு பேருக்குமே பாட வாய்ப்பு கிடைக்கணும்.
0: அப்போ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா?
1: இப்ப நீ கேட்டியே, அது சரியான கேள்வி. அப்படி சான்ஸ் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைச்சாலும் அதை அதிர்ஷ்டமாவே ஏத்துக்கணும். வாடா
3: தங்கச்சி, எப்படிமா இருக்க?
0: நான் நல்லா இருக்கேண்ணா.
1: என்னடா, என்ன விசாரிக்காம ரஞ்சனிய விசாரிக்கிற?
3: அதுக்கு காரணம் இருக்குடா, தங்கச்சி நல்லா இருந்தா உன்னை கவனிப்பாங்க, உனக்கு ஒரு குறையும் இருக்காது. அது மட்டுமல்ல, வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கா காஃபி கிடைக்கும், சரிதானே தங்கச்சி?
0: சரிதானா அண்ணா, உங்களுக்கு இப்ப காஃபி வேணும், சரி நான் கொண்டு வரட்டுமா?
3: சிவாவுக்கு
0: உங்க ஃப்ரெண்ட் இப்பதானா காஃபி குடிச்சாரு.
3: ஓஹோ, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே.
1: விஜய், வேற விளக்கம் ஏதாவது இருக்கா?
3: இருக்குடா, நீங்க விருப்பப்பட்டா சொல்றேன்.
0: என்னன்னு சொல்லுங்கண்ணா.
3: தங்கச்சி, நீயும் சிவாவும் மேடையில கச்சேரி செய்யக்கூடிய பாடகர்கள், நான் எப்படி?
1: உனக்கு தான் பாடவே வராது.
3: யாரு சொன்னது? நானும் பாடகம்தான்.
1: நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே.
3: நானே என் பெருமையை சொல்லிக்க கூடாதுடா. இருந்தாலும் சொல்றேன், நான் மேடை ஏறி பாட வழி இல்லைனாலும் தினமும் என் கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் ஒரு பாத்ரூம் சிங்கர்டா.
1: டேய் டேய் டேய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. விஜய், இதுக்கு நீ ஒரு பாட்டே பாடிக்கலாம்டா.
3: பாடலாம், தொண்டை கரகரன்னு இருக்குடா.

0: டேய், தொண்டை கரகரப்பா இருக்குன்னு சொன்ன, நீ பாடின பாட்டு கூட கரகரப்பிரியா ராகம் தான்டா.
1: சரிப்பா, ஆளை விடு, நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
0: விஜய், நாங்க எதிர்கால திட்டத்தை பத்தி பேச நினைச்சோம்டா.
1: நீ கவலை விடுறா, அதுக்காக ஒரு நல்ல தகவல் சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதை மறந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: அப்படியாண்ணா?
1: ஆமாமா.
2: அப்ப கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுறீங்களா?
1: நானே இனிப்பான செய்தியை தான் சொல்ல வந்தேன்.
2: ரஞ்சனியோட
1: பாட்டு எல்லாரும் காதலையும் தேனாக பாய போகுது ஆண்டி. சிவா, உனக்கு சந்தோஷம் தானே?
0: ஏய் விஜய், நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா.
1: ரஞ்சினி, உனக்கு என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி அண்ணா.
1: சிவா, லேடி வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்னு சொல்லி தங்கச்சிக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: ஏய்.

0: ஜெய், உனக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. டேய், உன்னை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரிடா.
1: நான் மன்னிக்க மாட்டேன்டா.
0: ஏண்டா
1: சிவா, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு நீ என்ன புரிஞ்சுக்கலடா. நமக்குள்ள இருக்கிறது வெறும் உறவல்ல, இது நட்பின் உணர்வு. இதுல குறைகள் தெரியாது, தெரியவும் கூடாது. சரி, உன் ஒய்ஃபிடம் சொல்லி ஸ்வீட் கொண்டு வர சொல்றா.
0: உடனே சொல்றேன்டா. டேய் விஜய், மியூசிக் அகாடமியில் நடந்த ரஞ்சனோட கச்சேரிக்கு ஃபீட்பேக் எப்படிடா வந்திருக்கு தெரியுமா?
1: பிரமாதம்னு பாராட்டு மெசேஜ் நிறைய வந்திருக்குடா. ரஞ்சனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு பல பேர் வாழ்த்திருக்காங்களா மெசேஜில்.
0: டேய், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா விஜய்.
1: ஆமாண்டா,
0: ரஞ்சனியோட வளர்ச்சி தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்னு எல்லாரும் பேசுவோம், அந்த அளவுக்கு நான் இருக்க போறேன்டா விஜய்.
1: ஆஹா ஆஹா, உன்னுடைய உணர்ச்சியை நான் பாராட்டுறேன்டா. ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எனக்கும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா சிவா.
0: ஆமா, உன்னுடைய சாதனை என்னன்னு எனக்கு சொல்லவே இல்லையே.
1: என்னடா அப்படி கேட்டுட்ட? என் தொப்பைய பாரு. இதுக்கு உபயமே என் மனைவிதான். மனைவி அமைவதெல்லாம்
0: இதே தாண்டா என் மனைவி கிட்ட நான் சொன்னேன்.
1: சிவா, இது உனக்கும் எனக்கும்னு, சிவா இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் நினைக்காத. எல்லா கணவன்மார்களும் சொல்லக்கூடியதுதான்டா. என்ன, ஒரு சில பேர் வருத்தத்தில் சொல்லுவாங்க. சரி, அதை விடுற, உன்னுடைய அடுத்த திட்டம் என்னடா?
0: ஹேய், நான் உங்களுக்கு தொடரும் நிழலா இருக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்டா.
1: இதுவும் நல்லா இருக்கு சிவா. இருந்தாலும் ஒரு நண்பனா நான் ஒன்னு சொல்றேன்டா, இதையும் மனசுல வச்சுக்கோ. காலையில நிழல் பெருசா இருக்கும்.
0: ஆமா,
1: உச்சி வேலையில நிழல் இல்லாமல கூட போயிடும்.
0: விஜய், ஏன் ரஞ்சனிக்கு என் உதவி எப்போதும் தேவை. ஹேய், நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்.
1: ஓகே ஓகே, நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபுல் டைம் ஹெல்ப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லைடா. அது உன் பெருந்தன்மை, அதை நான் முழு மனசோட பாராட்டுறேன்டா. கேரி ஆன்.
0: தேங்க்யூடா. அம்மா அம்மா.
2: என்னப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ரஞ்சனியோட கச்சேரிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவீங்க, சேர்ந்தே வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, ரஞ்சனி எங்க?
0: அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனால நான் திரும்பி வந்துட்டேன்.
2: அதை ஏன்பா இவ்வளவு வருத்தமா சொல்ற? உண்மையிலேயே உனக்கு உடம்பு தான் சரியில்லையா, இல்ல மனசு சரியில்லையா?
0: அம்மா, அதை விடுமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்.
2: இருப்பா, தலைவலினா சொல்லு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன்.
0: அம்மா, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம்.
2: வேற என்னதான் வேணும்?
0: அம்மா, எனக்கு ஒன்று வேண்டாம், இப்போ எனக்கு தேவை தனிமை, அமைதி வேணும், நிம்மதி வேணும், போதுமா?
2: எதுக்குப்பா இவ்வளோ கோவப்படுற?
0: அம்மா, நீயே சொல்லுமா, இது நாள் வரைக்கும் ரஞ்சனி கச்சேரின்னா அவளை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து கச்சேரி முடிஞ்சதும் அழைச்சிட்டு வந்திருக்கனா இல்லையா?
2: ஆமாம், இன்னைக்கு என்னாச்சு?
0: அம்மா, இனிமேல் அது தேவையில்லைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
2: என்னடா சொல்கிற, எனக்கு புரியும்படியா சொல்லு.
0: அம்மா, என்னை எதுவுமே கேட்காத.
2: டேய் டேய், எங்கடா போற?
0: அம்மா ப்ளீஸ், என்னை கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுமா, நான் போறேன்.
2: ஆண்டவா, என்ன நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவனும் ஒன்றுமே சொல்லாமலே போயிட்டான். சிவா இப்படி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவன் அமைதி வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அமைதி இல்லாமல் ஆகிட்டான்.
1: சிவா சிவா.
3: விஜய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சிவாவுக்கு மனசு சரியில்லைன்னு உள்ளே போயிருக்கான். நீ என்னன்னு பாருப்பா, ஒன்றுமே புரியாமல் நான் குழப்பத்திலே இருக்கேன்ப்பா.
1: ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் பார்க்குறேன்.
3: சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ.
1: சிவா, டேய் சிவா, டேய் சிவா, டேய், உனக்கு என்னடா ஆச்சு? அதுவும் தனியாக சோகமாக அறையில் உட்காந்துருக்க?
0: விஜய், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், ரஞ்சனிக்கு நான் எப்போதும் நேரலாக இருப்பேன்னு சொன்னலாம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ உச்சி வெயிலில் நிழலே இருக்காது நீ தானே சொன்ன?
1: ஆமாம்.
0: அப்போ எனக்கு புரியலடா, எனக்கு இப்போ தான் அது கூட அர்த்தம் புரிஞ்சுது.
1: சரி, அப்படி என்னதான் ஆச்சு?
0: ரஞ்சனியோட கச்சேரி சபால இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமாம்.
0: நான் இங்கே இருக்கேன், ஏன் தெரியுமா?
1: ஏன்?
0: அந்த விழா தலைவர் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து, நீங்கள் போயிட்டு வாங்க, மேடத்தை கச்சேரி முடிஞ்சதும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிட்டாருப்பா.
1: ஆ,
0: எனக்கு இடம் கொடுத்து உட்கார கூட வைக்கலப்பா.
1: அடடா,
0: அந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு.
1: என்னது
0: அது? எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுடா.
1: டேய் சிவா, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. ரஞ்சனிக்கு சமமா

0: உனக்கும் திறமை இருக்கு, பாட பாட ராகம், மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ உன் திறமைய மூடி வைக்காத, அது உனக்கு பின்னால ரோகமா போனாலும் போகலாம்.
1: ரோகமா?
0: ஆமா, அதுதான்டா வியாதி. நீ உன் இழப்பை நினைச்சு வருத்தப்பட்டா அதுதான் வியாதி. சிவா, நான் மறுபடியும் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். ஒரு பாடகரை தேங்காய் மூடி பாகவதர்னு கிண்டல் பண்ணியது அந்த காலம். சொல்ல போனா என்னுடைய தாத்தாவுக்கு அந்த பேர் தாண்டா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் வேற மாதிரி. இப்போ வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குதுரா, அதை புறம் தள்ளினா அதனால நஷ்டம் நமக்கு தாண்டா. அதை நினைச்சு பின்னால வருந்துவதுல பயனே இல்லை. அதனால நீயும் முயற்சி செய்ய, முயற்சி இருந்தா மட்டுமே அதிர்ஷ்டமும் நமக்கு துணையா வரும். என்னடா, புரியுதா?
1: புரியுதுடா விஜய், புரியுது.
0: சிவா, ஒரு பாடகர் எப்படி இருக்கணும்னு சொல்றேன்டா, அதையும் கேட்டுக்கோ. ஒரு மேடை கச்சேரியில பாடகர் நல்லா ஆலாபனம் செய்து பாடிக்கிட்டு இருந்தாராம். ஆடியன்ஸ்ல நிறைய பேரு ஒட்டா விட்டு தூங்கிட்டாங்களாம். ஆனா மேடைக்கு முன்னால அமர்ந்திருந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தலைய ஆட்டி பாத்துக்கிட்டே இருந்தாராம். அதுல பாடகர் ரொம்ப குஷி ஆயிட்டாராம். நம்ம பாட்டை ரசிச்சு கேட்க ஒருத்தராவது இருக்கிறாருன்னு நல்லா பாடி முடிச்சாரண்டா.
1: பிரமாதம், ஒரு பாடகன் எப்படி இருக்கணும்னு சொல்ற, அது சரிதான். ஆனா நீ சொன்ன கதையில அந்த பாடகர் பாட்டை பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரசிகர் தலை அதுக்கு பிறகும் ஆடிக்கிட்டே இருந்துதான். என்ன, அவர் தலை ஆடுதலை?
0: அப்படி இல்லடா, உனக்கு ஒரு உந்து சக்தி வரணும்னு தான் சொன்ன. என்னுடைய இந்த ஆலோசனை கணவன் மனைவிக்குள்ள போட்டிய உண்டாக்குவதற்கு இல்ல, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய உண்டாக்குறதுக்கு தான். அதை மறந்துடாத, முதல்ல நீ வெளியே வா.
1: ரூம் அவுட்டா?
0: வெரி குட் சிவா. இந்த ஹியூமர் சென்ஸ் இருந்தா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாதுடா. நான் உன்னை வெளி உலகத்துக்கு வர சொன்னேன், இந்த உலகம் உன்னை வரவேற்க காத்து இருக்குடா.
2: ஏங்க?
1: நீயே ஏங்குற?
2: நேத்து கச்சேரி எப்படி இருந்ததுன்னு கேட்கவே இல்லையே.
1: உனக்கு என்ன, அது நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் நிறைய கைத்தட்டல் கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்னை பாராட்டியிருப்பாங்க. அந்த பாராட்டு மழையில உன்னையே நீ மறந்துருப்ப. உன்னையே மறந்துருக்கும் அந்த நேரத்துல என்னோட ஞாபகம் எப்படி வரும்? அது வரவே வராது.
2: என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை தானே?
1: அப்படிதான் நினைச்சேன், ஆனா அது இப்போ இல்லை.
2: ஏன் இப்படி மாறிட்டீங்க?
1: ஒரு பிரபல பாடகிக்கு முன்னால நான் அவங்க கணவனா நிக்கிறது மரியாதை கிடையாதுன்னு நேத்தி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், ஆனா அவமரியாதை இருக்க கூடாது.
2: அப்படி என்னங்க நடந்துச்சு?
1: அது உனக்கு தெரிய வேண்டாம், அது என்னோட இருக்கட்டும்.
2: நேத்து கச்சேரி முடிஞ்சதுமே நான் உங்களை தேடினேன், உங்களை எங்கேயுமே காணும். அப்புறம் அவங்களா வாடகைக்கு கார் ஏற்பாடு பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
1: அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுவும் நல்லதுதான். அதுவே உனக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கும்.
2: நீங்க பேசுறது எல்லாமே என்ன குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குங்க.
1: பரவாயில்லையே, நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்காதத இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
2: இத பாருங்க, எனக்கு பக்க பலமா இருந்து என்னை வளர்த்து விட்டதே நீங்க தான். ஒரு கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனோ அவங்க வளர்ச்சியில ஆனந்தம் தாங்க வளரணும், அதுக்கு உதாரணமா இருந்த நீங்க. இப்போ ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு ஆசையா வந்த எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியலங்க.
1: ரஞ்சினி, நான் உன்னை தப்பா நினைக்கல, அப்படி நினைக்கவும் மாட்டேன். ஆமா, நீ சொல்ல வந்த சந்தோஷமான செய்திய சொல்லு.
2: அது வந்து எனக்கு வெளிநாட்டு கச்சேரி ஒண்ணு
1: புக் ஆயிருக்குன்னு சொல்ல போற. ஐ அம் ஹாப்பி. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ.
2: சொல்லுங்க.
1: நான் உன் கூட வர தயாரா இல்ல ரஞ்சினி. உன்னால பேச முடியலையா? அப்ப உன் மௌனத்தை சம்மதன்னு நான் எடுத்துக்கோவா?
2: என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க.
1: உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதையும் நானே சொல்றேன். வெளிநாடு போக எனக்கு இடம் இருக்காது, அவ்வளவுதானே. ஆனா இத நான் எதிர்பார்த்ததுதான், எனக்கு அதுல ஏமாற்றம் கொஞ்சம் கூட கிடையாது. நீ தனியாவே போயிட்டு வா.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அட்வொகேட் ஆனந்த் வந்திருக்கேன். அதுவும் சரியான நேரத்துல வந்திருக்கேன் போல இருக்கு.
1: சரியான நேரம் கிடையாது சார், எங்களுக்கு சரியில்லாத நேரம்.
3: சிவா மாப்பிள்ள, அதத்தான் எனக்கு சரியான நேரம்னு சொன்னேன்.
2: அங்கிள், உங்களைதான் நான் இங்க வரவேணாம்னு சொல்லியிருக்கோம்.

0: எஸ் நானும் இத்தனை நாளும் ஒதுங்கி தான் இருந்தேன். உன் அப்பா இருக்கானே, அவன் தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னான். என் பொண்ணு பிரபலமான பாடகி, அவன் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான். இங்கே வந்து பார்த்தா உன்னோட புருஷன் உன்னை தனியாக போக சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி போக சொல்கிறாருங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. சிவா மாப்பிள, நீ ஏன் ரஞ்சினியை தனியாக போக சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அட்வொகேட் சார், அதை உங்கள் பிரச்சனையாக்க நான் விரும்பலை.
2: ஆமாம் அங்கிள், எங்கள் விஷயத்தில் உங்கள் மூக்கு நுழைக்காதீங்க.
0: நான் உன் அங்கிள்மா, உங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது?
2: அங்கிள், உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருக்கா?
0: எஸ் பக்கத்தில் ஒரு கேஸை பற்றி விசாரிக்கணும்.
2: விசாரிச்சுட்டு வாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: ஓகே, நான் கட்டாயம் திரும்பி வருவேன், வரேன்.
3: ரஞ்சினி, நீ சரியா சொல்லி அனுப்பிட்ட. அந்த ஆளு எப்ப வந்தாலும் அவன் தொழில நினைச்சுக்கிட்டே வரான், அதை பத்தியே பேசுறாப்புல.
2: அம்மா, அவர் கேஸ் பிடிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்றாரு, அதுக்கு கேன் வாஷும் பண்றாரு. நாளைக்கு நீங்க வேணா பாருங்க, ரோட்ல டைவர்ஸ் வேணுமான்னு கேட்டு கூவி கூவி வியாபாரம் பண்ண போறாரு.
3: நீ புத்திசாலி பொண்ணுமா.
2: அம்மா, சிவா என்ன மட்டும் தனியா வெளிநாடு போக சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ரஞ்சினி, வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும், அதைத்தான் சிவா சொல்லியிருப்பான். நீ போயிட்டு வாமா.
2: இருந்தாலும் அவர் முழு மனசோட சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையேமா.
3: அதையெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னா எல்லாம் சரியாயிடுமா. வாடா விஜய், நீ இந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், நீயும் சரியா வந்துட்ட.
4: என்ன ஆண்டி, இப்போ என்ன நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்?
3: போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான்.
4: சிவா, அம்மா உன்னோட பேச சொல்றாங்களே, என்னடா விஷயம்?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லடா
2: அண்ணா, அத நான் சொல்றேன். வெளிநாட்டுல ஒரு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்டாங்க.
4: வாழ்த்துக்கள் தங்கச்சி.
2: Thank you அண்ணா.
4: அம்மா, சிவா என்ன சொன்னமா?
1: நான் ஓகே சொல்லிட்டேன்டா.
4: அப்புறம் என்ன
2: அண்ணா? அவர் என்ன தனியா போக சொல்லிட்டாரு.
1: கூப்பிடாத இடத்துக்கு அடையாத விருந்தாளியா போக கூடாது தானே?
4: அதுவும் சரிதான்.
3: நீ ரெண்டு பக்கமும் தலையாட்டாதப்பா.
4: ஆண்டி கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், சிவா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கேன், மற்றதெல்லாம் அப்புறம் தான். சிவா, உன்னுடைய ரூமுக்கு வா, உன்னோட நான் பேசணும்.
3: ரஞ்சினி, நம்ம விஷயத்தை பற்றி பேச சொன்னா அவன் வேற விஷயத்தை பற்றி பேச போறானாமே.
2: பேசட்டும்மா, பேசட்டும், ரெண்டு பேரும் பேசிட்டு வரட்டும்.
3: நான் சொல்கிறேன் ரஞ்சினி, நீ கண்டிப்பாக வெளிநாடு போகத்தான் போற. இதை நான் என் மன மகிழ்ச்சியோடு சொல்கிறேம்மா. எனக்கு அந்த ஆசை இருந்தது, ஆனால் அது நிறைவேறலை. என் மருமக, உனக்கு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிம்மா, அதை நிச்சயம் தவற விடக்கூடாது.
2: அம்மா அவசரப்படாதீங்க, அவங்க வரட்டும்.
3: வரட்டும் வரட்டும்,
2: வாங்க
3: வாங்க வாங்க.
4: ஆண்டி ரஞ்சினி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன்.
3: சொல்லு சொல்லு, அதுக்கு தானே நாங்க வெயிட் பண்றோம்.
4: இப்போ நம்ம சிவாவுக்கு கச்சேரி சான்ஸ் கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சிவா கங்கிராட்ஸ்.
3: வாழ்த்துக்கள் சிவா, இது இன்னிசை குடும்பமா எப்போதும் இருக்கணும்.
1: ஜெய் ஜெய்.
4: சொல்லுடா சிவா.
1: நான் சொன்னதையும் அப்படியே சொல்லிடு
4: ரஞ்சினி.
2: என்னண்ணா?
4: நீ நினைச்சபடியே வெளிநாடு போக சிவாவுக்கு சம்மதம்.
2: அண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் முழு மனசோட சம்மதிச்சிட்டாரா?
4: சந்தேகமே வேண்டாமா.
2: அண்ணா அவரும் என் கூட வருவாரான்னு கேளுங்கண்ணா.
1: என்ன சொல்ற, நானும் உன் கூட வரணுமா?
2: நான் மட்டும் தனியா போகணும்னு சொல்லவே இல்லையே. அந்த வெளிநாட்டு கச்சேரிக்கு என் கணவரும் கூட வர சம்மதிச்சா மட்டும்தான் நான் வருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் இதையெல்லாம் சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அப்போ இருந்த மனநிலைமையில இதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்களே எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டு என் மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் நான் அந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டேன்.
1: ரஞ்சினி ரஞ்சினி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி ரஞ்சினி, ஐ எம் வெரி சாரி.
2: ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோவத்துக்கு முன்னாடி பதில் பேசக்கூடாது, பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். அதை தாங்க நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.
4: பொறுமையா இருந்தே நீ சாதிச்சிட்டே தங்கச்சி.
3: ஆமா, நீ உள்ள போய் சிவா கிட்ட என்னதான் சொன்ன? அந்த ரகசியத்தை என்கிட்டயும் சொல்றியா? உள்ள போலாமா?
4: ஆண்டி நான் இங்கே சொல்றேன், எல்லாருமே கேட்கட்டும் சரியா? சிவாவும் ரஞ்சினியும் ஒரு தராசின் இரண்டு தட்டுகள், ரெண்டு பேருமே சமநிலையில் உள்ள பாடகர்கள், திறமையானவர்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆண்டி. ஆனா அதை எடை போட்டு பார்க்க கூடாது. எப்போதும் சரியான அளவா

0: அந்த முள்ளு காட்டாது. ஏற்றம் இறக்கமா இருந்தாதான் அது வாழ்க்கைக்கு அழகு.
1: ரஞ்சினி, ரஞ்சினி
2: சொல்லுங்க.
1: விஜய் என்ன தெளிய வச்சுட்டான், இப்ப எனக்கு கச்சேரிக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை பயணமும் ஆரம்பிக்க போகுது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூக்கும் கால்.
0: ரெண்டு நதிகள் தனித்தனியா போனா அவைகளால பக்கவாட்டில் உள்ள நிலங்கள் அதிகமா பயன்பெறும்.
3: உள்ள வரலாமா?
2: வாங்க அங்கிள்.
3: ஏமா ரஞ்சினி, உங்க அப்பாவுக்கு என்னமா பதில் சொல்றது?
2: சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: நான் சொல்றேன், சிவரஞ்சினி நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரஞ்சினி சிவரஞ்சினி.
4: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவரஞ்சினி நாடகம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் பாடகர் சிவாவாக வி கிருஷ்ணமூர்த்தி, வக்கீல் ஆனந்தாக துரை ராமலிங்கம், சிவாவின் அம்மாவாக எஸ் கலாவதி, சிவாவின் நண்பன் விஜயாக ஸ்ரீனிவாச முருகன், பாடகி ரஞ்சனியாக ஏ மேரி புஷ்பலதா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சினி. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஆராவமுதன் அவர்கள் நிகழ்த்தும் ஸ்ரீ ராமாவதாரம் இசை சொற்பொழிவு, என்.சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ.

சிவபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் எடுத்த அவதாரங்களிலே ராமாவதாரத்திற்கு ஒரு தனியான ஏற்றம், ஒரு பெருமை. அதற்கு என்ன காரணம்னா, ராமனுடைய கல்யாண குணங்களிலே அனந்தமான அந்த குணங்களிலே எல்லாரும் ஈடுபடுகின்றார்கள். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்றும், சத்தியன லோகான் ஜெயித்தே தீனான் தானேன ராகவா என்றும், ரிப்பூனாமபி வத்சலகா என்றும் வால்மீகி கொண்டாடுகின்றார். தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் திலங்கை சற்று தேவனே தேவன் ஆவான் என்கின்றார் தொண்டர் நெற்பிடிகள். இலங்கை பாழாளாக பழையுருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்கின்றார் பெரியாழ்வர். தாரக நாமமுதோ வலசின வாடேரா தெய்வம் போன்றார் தியாக பிரம்மம். ராம ராம ராம ராம என்னீரோங்கிறார் புரந்தரதாசர். கேலத்தி மமஹிருதயேங்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர். ஏன்னா ஹிருதயத்தில் தகர அயோத்தியா நகர விகாரி என்றவர். ராமபத்திரரா ராமச்சந்திரரா என்றெல்லாம் வாஞ்சையோடு ராமனை அழைக்கின்றார் பத்ராஜர் ராமதாசர். ராமச்சந்திர கிருபாலு பஜுமன துளசிதாசர் அவர் ஆச்சரியமா அதை சொல்றார். பஜரே பையா ராமகோவிந்த ஹரியினார் கபீர்தாஸ். இப்படி எந்தவித மொழி வேற்றுமை இல்லாமல் எல்லா மொழியிலும் எல்லா ஆன்றோர்கள் சான்றோர்கள் மகான்கள் அந்த ராமனுடையதான இந்த பெருமையில் ஈடுபட்டார்கள் என்றால் அதுதான் வேறு சொல்லவே வேண்டாம் ராமனுடைய பெருமைக்கு எல்லை இல்லை என்பதற்கு. ராமனுடைய அவதாரத்தினாலே என்ன என்ன காண்பிக்கிறார் பார்க்கணும். சாட்சாத் பகவான் அவதாரம்னு சொன்னாலே மேலிருந்து கீழே இறங்கி வருதல், இரக்கம் இப்படி சொல்லலாம். பகவானுக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற இரக்கமானது அவனுடைய இரக்கமாக பரிணமிக்கின்றது என்று. என்ன ஒன்று வல்லினோ ஒன்று மெல்லினோ அவ்வளோதான். இரக்கத்தில் பரம ஆனந்தமயமான வைகுண்ட லோகத்தை விட்டு மண்ணுலகிலே வந்து பகவான் எதுக்காக வந்து பிறக்கணும்? நம்மாழ்வாங்கிற ஆழ்வார் சொல்கிறார், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷருக்காங்கிறார். இந்த மனுஷ லோகத்தில் வந்து நாம் தான் கட்டப்படுறோம், அவரையும் கட்டப்படணும்னா நம்மிடத்தில் இருக்கின்ற இரக்கம். அதனால இங்கே வந்து மனிதனாக வந்து பிறந்து ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமன் தசரதாத்மஜம் என்று தன்னை கூறிக்கொண்டு மனிதனாக என்ன பண்றார்னா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாவதாரம். என்ன, தன்னுடைய நன்னடத்தை நல்வார்த்தைகள் நல்லொழுக்கம் இவற்றாலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையிலே அனுஷ்டான பரியந்தம் நடத்தி காட்டியவன். ஒரு தாய் தந்தையரிடத்திலே ஒரு தனையன் எப்படி இருக்கணும், சகோதரர்களிடையே எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசனாக இருந்தால் பிரஜைகளிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த அவதாரம் ராமாவதாரம். அதனால தான் அதற்கு அத்தனை பேர் பெருமை. ராமபிரானுடைய அந்த பெருமையெல்லாம் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வந்த ஒரு காவியம்தான் ராமாயணம். ராமாயணம் இல்லைன்னா ராமன் யாரு, ராமனுக்கு நமக்கு என்ன தொடர்பு, அவருடைய பெருமை என்ன என்று உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆதி காவியமான ராமாயணம் வேதத்தினுடைய உபபிரமணம் என்று வேதவேத்தியை பரையபும்சி தாசே தசரத ஜாத்தே தசரதாத்மஜே வேதம் பிராசே தசா தாசி சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்று வேதமே ராமாயணமாக ஆயிற்று. அந்த ஆதி காவியத்தை முதலில் படைத்தவன் யாருன்னா வால்மீகி. வான்மீகிக்கு என்ன அதிர்ஷ்டம்னா, ஒரு இதான அரிய பொருள் போடணும்னா நாம் அதை தேடிட்டு போனோம். ஆனால் வால்மீகி என்ன அதிர்ஷ்டம்னா

தேடின்னு போல அவர் இருக்கிறத தேடின்னு வந்து கொடுத்துட்டு போறார் நாரதர். வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்து உடனே அவரை ஒரு உபச்சரித்து கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவானு தர்மகச்சே கிருதங்கச்சே சத்தியவாக்கியோ நெடுமுறதா சாரித்திரேணிச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான்கா கஸ்தமர்த்தச்ச கச்சேக பிரிய தரிசனக இப்படிலாம் வரிசையாக கேட்கிறார். வால்மீகி நாரதரை பார்த்து கேட்ட கேள்வி, நான் சொல்லக்கூடிய 16 குணங்கள் உடைய ஒரு மனிதன் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே யாரா இருக்கானா சொல்லு. உடனே அவர் பதில் சொல்றான்,

நீ சொல்லக்கூடியதான 16 குணங்கள் இல்ல, அதை விட அதிகமான குணங்கள் உடையவன் ஒருவன் உண்டு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனீஸ்ருதா, இக்ஷ்வாகு வம்சத்திலே தோன்றியவன், ராமன் என்று எல்லாராலும் அறியப்படுகின்றவன். அவன் விருத்தாந்தம் சொல்றேன் கேளுன்னு ராமாயணத்தை சுருக்கமாக சங்கேபமாக வால்மீகி நாரதர் உபதேசம் பண்ணி போயிட்டார். அதன் பிறகு வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு நான்முக கடவுள் வராருங்க. அது பாருங்க அவருக்கு அதிர்ஷ்டம் அடுத்தது. ஐயன்னா அந்த வால்மீகி என்ன பண்ணார், ஸ்நானம் பண்ண போன இடத்துல ஏதோ ஒரு வேடனை சபிச்சார். அவர் கோபத்தினாலே, அதாவது அந்த வேடனானவன் பட்சியை அடித்து கீழே தள்ளிவிட்டான். அதனாலே அந்த வேடன் அந்த அந்த பட்சி பட்ட பாடை பார்த்ததும் அவருக்கு ஒரு கருணை, மனசில் ஒரு தாபம், வேடன் மேலே கோபம், அதனால் ஏற்பட்டது ஒரு சாபம். இந்த வேடனை இவர் சபிக்கிறதா சொல்கிறார். அது என்னாச்சு, சோகத்தோடு சொன்னது ஸ்லோகமாக போச்சது, ராமாயணத்துக்கு மங்கள ஸ்லோகமாக. அதை பற்றி நினச்சின்னு இவர் வர ஆசிரமத்துக்கு அங்கே வந்தால் பிரம்மதேவன் வந்து அங்கே இருக்கார். பிரம்மதேவன் வந்து சொன்னார், ஐயா வால்மீகி மனசில் நீ சஞ்சலம் பட வேண்டாம், நீ சோகத்தோடு இது சொன்னது ஸ்லோகமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் தான் அந்த சரஸ்வதி தேவியை உன் நாக்கில் வந்து அதை ஸ்லோகமாக ஆக்க சொன்னேன். ஸ்லோக ஏவத்வயா பத்தோ நாத்ரக.

இப்படி அனுகிரகம் பண்றார். பிரம்மதேவன் என்ன சொல்றார்னா, நீ கவலையே விடாதே, சரஸ்வதி தான் உன் நாக்கிலே வந்து சோகத்தோடு சொன்னதை ஸ்லோகமாக ஆக்கினான். நாரதரிடத்திலே கேட்ட அந்த கதையை நீ விஸ்தாரமாக சொல்லு. உன்னுடைய வார்த்தையில நீ சொல்லக்கூடிய ராமாயணத்தில் ஒரு வார்த்தை கூட தவறே வராது, தப்பு இருக்காது அப்படிங்கிறாரு. பொய் இருக்காதுங்க. நதேவாக அனுர்த்தாக்காவே, அனுர்த்தம்னா பொய்னு அர்த்தம், கொஞ்சம் கூட இருக்காது. அது மாத்திரமில்லை, ராமாயணத்திலே ராமனுடையதான வாழ்க்கையில ரகசியம் சே பிரகாசம் சே எத்மிருத்தியம் தஸ்ய தீபதா, பிறர் அறியாமல் ரகசியமாக நடந்த நிகழ்ச்சியோ மற்றவர் அறிந்த பகிரங்கமாக நடந்த நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல உனக்கு தெரியும். இந்த மலைகள் இருக்கின்ற வரையில், சந்திர சூரியர்கள் இருக்கிற வரையில், சமுத்திரங்கள் இருக்கிற வரையில் இந்த ராமாயண கதை லோகத்திலே விசேஷமாக இருக்கும் என்பதாக அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அப்படி அந்த வால்மீகி இயற்றிய ராமாயணம் ஆதி காவியம் என்று. அந்த ராமாயணத்தை அவருடைய சிஷ்ய பிள்ளைகள், ஏன்னா அவருடைய ஆசிரமத்தில் ராமபிரானுடைய குழந்தைகள் லவகுஷர்கள்னு பேர் ரெண்டு பேர், அவள் ரெண்டு பேரும் எங்கே வால்மீகியுடைய சிஷ்யராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணா, அவள் ரெண்டு பேரும் இந்த ராமாயணத்தை யார்ட்டான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணு, ஏன்னா எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது ஒரு நாலு சிஷ்யாள்கிட்ட அந்த குரு சொல்லி கொடுத்தா தான் பிரகாஷ்.

பிரகாசமாகும். குரும் பிரகாசியை தீமான் மந்திரம் எத்தனை எனக்கு உபயோகித்து என்று குருவை பிரகாசிப்புக்க செய்கின்றவன் சிஷ்யன்தான். நல்ல சிஷ்யன் மூலமாக அது பிரகாசமாகணும். எந்த கலையாக இருந்தாலும் இப்படித்தான் என்னோடு போட்டு இருக்கக்கூடாது. இந்த வால்மீகி நினைக்கிற அந்த ராமாயணம் உலகம் வாழ எல்லாருக்கும் போய் சேரணும். யாருக்கு இது உபதேசிக்கிறதுன்னு நினச்சிட்டு கண்ண முடி யோசிச்சுன்னு இருக்கிச்சே, அவர் திருவடியை வணங்குகின்றான் கேட்டு இந்த லமர் குச்சர் ரெண்டு பேரும் அப்படியே அபர ராமன் மாதிரி நிபந்தோம். அதே சம்பு ராமாயணத்தில் போஜ சம்பு அழகாக ஸ்லோகம் சொல்கிறார் இந்த பசங்களை பற்றி. உபாகதோ மிளித பரஸ்பரோபமோ உபாகதோ மிளித பரஸ்பரோபமோ

பரஸ்பரோபமும் ரெண்டு பேரும் பார்த்தா இரட்டையர்கள் உத்தர பார்த்தா இன்னுத்தர பார்க்க வேண்டாம். பகுஸ்ருதவும் ஸ்ருதி மதுரஸ்வரான்விதம், ஸ்ருதினா காது, காதுக்கு இனிமையாக அப்படி ஸ்ருதி சுத்தமாக அப்படி பாடக்கூடியவர்கள். அப்புறம் பகுஸ்ருதம் நிறையா கேட்டா காலக்ஷேபம் கேட்டவர்கள் வால்மீகி கிட்ட கேட்டிருக்காரு. அப்புறம் விசக்ஷணோ விவித நரேந்திர லக்ஷணோ, முனிவேஷதாரியா இருந்தாலும் ஒரு ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கா. குஷீலவோ குஷலவ நாமதாரினவோ, குஷல்லவன் பேரு, குஷீலவன் என்ன அர்த்தம்னா நல்ல சங்கீதம் தெரிஞ்சவன் அர்த்தம், சங்கீத வித்வானா இருந்தான். உடனே அவன் என்ன பண்ணுறா, வீதியில் அயோத்தியில் அப்படி இனிமையாக வால்மீகியாலே இயற்றப்பட்ட ராமகதையை பாடிட்டு வரா. அதை யார் கேட்டான்னா காவியத்தினுடைய நாயகனான ராமனே கேட்கின்றார் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில். இப்படி தான் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அஞ்சு சர்க்கம் இப்படி போயிடுது. ஆறாவது சர்க்கத்திலிருந்து தான் இந்த குசலவர்கள் ராமாயண கதையை சொல்கின்றார்கள் என்று சொல்லி அதை வால்மீகி ராமாயணத்தை குசலவர் கானம் செய்ய மற்றவர்கள் கேட்கிறார்கள். இப்படி தான் இருக்கும் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் குசலவர்கள் கானம் பண்ணபடி அப்படின்னு தான் சொல்லுவார் ராமாயண உபன்யாசம் பண்ணுவாள்லாம். அப்போ வீட்டில் அவன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஆகா, அப்படி வரும்போது ராமபிரானும் கேட்டாரா அதை. அதனால தான் வால்மீகி ராமாயணத்துக்கு பெருமை. அவர் தேடி போகாமல் அவரை தேடி வந்து நாரதர் கொடுக்குறார். பிரம்மதேவன் சரஸ்வதி அருள் கிடைக்கிறது. ராமபிரானின் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுறார். கதாநாயகனார் ராமனை கேட்கிறார் முதல்ல, அப்புறம் தான் பிறர் கேட்டது. அப்படி விசேஷம். இந்த குழந்தைகள் வீட முதல்ல இந்த ராமாயணத்தை சொல்கிறாங்க. ராமனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லிச்சே பாலகாண்டத்தில், அங்கே சொல்லிச்சே

மாச தீபம் தேவபத்திரியதாக கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான். கோசல நாடு சரயு தீரத்திலே, அதற்கு தலைநகர் அயோத்தி. இந்த அயோத்தியைங்கிற நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் தசரத சக்கரவர்த்தியினார். அயோத்தியனுடைய பெருமையை ரொம்ப அழகா அதான் நம்மாழ்வார் சொன்னார்.

நற்பால் அயோத்திங்கிறார். என்ன நற்பால் அயோத்தின்னா, அயோத்திக்கு என்ன பெருமைன்னா, அயோத்தியில் ராமன் பிறந்த பூமி ஆகினால ராம ஜென்ம பூமி. அந்த அயோத்தியனுடைய என்ன பெருமைன்னா, அந்த ராமன் அவதரித்த இடம் என்றதுனால அயோத்தியில் இருக்கக்கூடிய புல்லு பூண்டு எறும்பு எல்லாருக்கும் மோட்சம்னார் பாருங்களேன். இல்லைன்னா அந்த பெருமை 500 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வந்து ராமனுடையதான அர்ச்சாவதார திருக்கோலத்தில் கோவில் வரணும்னா ராமனுடைய பிரபாவம் எப்படின்னு அதிலேயே பார்த்தா தெரியும். நற்பால் அயோத்தியினர், அந்த அயோத்தியனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, சரயுத்திரத்தில் ஆச்சரியமாக அந்த அயோத்திக்கு அதிபதியாக இருந்த தசரத சக்கரவர்த்தி

மார்பின் மணிகள் வைத்த பொன்பட்டியாவோ. நான் எப்படி வர்ணிக்கிறது அந்த அயோத்தியை? நிலமகள் முகமோ, பூமி தேவனுடைய முகமே அயோத்தியா, இல்ல திலகமா, கண்ணா, அப்புறம் நிறகு நிறை நெடு மங்களனானோ? திருமங்கல்யமாவது பூமி தேவியினுடைய திருமங்கலே தான் அயோத்தி மாதிரி இருக்கா. திருமகளுக்கு இனிய மலர்களோ, மாயோன் மார்பில் மணிகள் வைத்த பொன்பொட்டியோ, இப்படிலாம் வர்ணிக்கிறார் மகாநாடகத்தில். சொல்றார்,

அயோத்தியில் இருந்த மக்கள் எப்படி இருந்தா, தசரதன் ஆட்சியில் தசரதன் வாழ்ந்த காலத்தில் அயோத்தியில் இருந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் வர்ணிக்கிறார் வால்மீகி. அந்த ஊரில் இருந்தவர்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, எந்தவித குறைவும் கிடையாது, சுபிக்ஷந்தாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்கிறாங்க.

அந்த ஊர்ல இருக்கின்றவர்கள் குண்டலம் தரிக்காதவர்கள் கிடையாது, தலையில கிரீடம் போட்டுக்காதவா கிடையாது, மார்பிலே கலவை சந்தனம் பூசாதவா கிடையாது, மிருஷ்டாண்ட போஜனம் சாப்பிடவா கிடையாதுன்னா யார் வீட்லயோ இல்லை, அவர்கள் வீட்டிலேயே அவ்வளவு சுபிக்ஷம் அங்கே அங்கே எந்தவித குறைவும் இல்லாமல் இருந்துங்கிறார். அதுக்கப்புறம் தசரத சக்கரவர்த்தியை பற்றி சொல்லிட்டு வரும்போது தசரதற்கு முக்கியமாக மந்திரிகள் இருந்தார்கள். ஏன்னா மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல்னா மந்திரி அமையணும்னா ஒரு ராஜாக்கு நல்ல சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து நல்ல புத்திசாலியாக இருந்து இருக்கக்கூடியவராக இருக்கணும். இவற்றை எட்டு மந்திரிகள் இருந்தார்கிறார். ஆல்மீகி சொல்ல வச்சேன்,

எட்டு மந்திரிகள் சொல்றார், திருஷ்டி ஒருத்தர், ஜெயந்தன் ஒருத்தர், விஜயன் ஒருத்தர், சித்தார்த்தன் ஒருத்தர், அர்த்தசாதகன் ஒருவர், அசோகன் ஒருவர், மந்திரபாலன் ஒருவர், சுமந்தரன் ஒருத்தர், மொத்தம் எட்டு மந்திரிகள். இந்த சுமந்தரர் மந்திரி மாத்திரம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்திக்கு எல்லா விதமான

உபகாரங்களை செய்யக்கூடியவர், கையங்களையும் கைங்கரியங்களை செய்யக்கூடியவர், அவரோடு கூட அவருக்கு வலதுகரமாக திகழ்கின்றவர். அதே மாதிரி ஆச்சாரியங்கள் சொல்றார் அடுத்தாப்புல, தசரதனுக்கு கிடைத்த ஆச்சாரியர்ல முக்கியமா ரெண்டு பேர், உத்தர் வசிஷ்டர், மற்றொரு வாமதேவர். சொல்றார், வசிஷ்டோ வாமதேவச்ச மந்திரி நச்சதா பரே வசிஷ்ட வாமதேவச்ச. வசிஷ்டருக்கு குலகுரு புரோஹிதர் எல்லாம், அப்புறம் ஜாபாரி முதலான பரந்திரிகள் பால ஆச்சாரியர் இருக்கா, முக்கியமானவர்கள் வசிஷ்டர் வாமதேவன். அதே மாதிரி அவருடைய மனைவிகளை வர்ணிக்கிறார் அடுத்த சர்க்க.

இந்த சரித்திரத்தை சொல்கிற பொழுது மூன்று மனைவிகளை பிரதானமாக சொன்னார். பிரதான மகிழ்ச்சி பட்ட மகிழ்ச்சி யாருன்னா கௌசல்யை, அதன் பிறகு சுமித்திரை, கடைசியாக கைகை. இப்படிலாம் ரொம்ப வரிசையாக வர்ணிச்சு வரார். அயோத்தியை வர்ணிக்கிறார், தசரத சக்கரவர்த்தியை மாண்பை வர்ணிக்கிறார், அவருடைய பெருமையை சொல்கிறார், அவருக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை சொல்கிறார். தசரத்தன் என்ன பேருன்னா தத்து பத்து திக்கிலும் ரத்தத்தை ஓட்டியவர். தேவலோகத்துக்கெல்லாம் இந்திரனுக்கு ஏதானும் உதவி வேணும்னா போயிருக்கார், அங்கே போய் காப்பாற்றிருக்கார். இப்படிலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த தசரதனுக்கு ஒரு குறை இருந்துன்னார். இப்போ உலக வழக்கம் சாதாரணமாக எப்படின்னா குறை இருந்தனா குறையை முதல்ல சொல்லப்படாது, அப்படித்தான் நம்ம பண்ணுவானா நல்ல ஒரு சமாராதனை போய் சாப்பிடுவார், எல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஏதான ஒரு ஒரு ஐட்டத்தில் கொஞ்சம் உப்பு கூட இருந்துட்டுனா அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுவானுமா அதுலையே. நிறைவையை சொல்லி குறையை சொல்லணும். இந்த காவியத்துடைய லட்சணத்தை பாருங்கள், தசரதனுக்கு இருந்த எல்லா நிறையெல்லாம் சொன்னார், நிறைவாக இருந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி, ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு ஒரு குறை இருந்தினார்.

எத்தனை போடுறார் பொண்ணு அவருக்கு பெருமை இல்ல. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய, தஸ்யத்வேவம் பிரபாவத்தனையெல்லாம் பெருமையுடையவர். தர்மஜ்யஸ்ய.

நல்ல பிள்ளை வேடுன்னு ஆசைப்பட்டார். அவருக்கு ஒரு குழந்தை இல்லையே தான் ஒரு பெரிய குறை. இதென்னா அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தின்னு சாஸ்திரத்தை எழுதிட்டு போயிட்டான். புத்திரம் இல்லாதவனுக்கு நல்ல கதி கிடையாது. புத் என்ற நரகத்திலிருந்து அவருடைய தந்தையை விடுவிக்கின்றாராம். அது மாதிரி நல்ல பிள்ளையாக பிறந்திருந்தா அது வேறு விஷயம். சாஸ்திரத்தை எழுதினான். நீ எத்தனை தாய் தந்தையர்கள்னா இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்காளும் எத்தனை தனியர்கள் திரும்பி பார்க்காம இருக்காள் இருக்கணும். அதைத்தான் கம்பன் சொல்லிச்சே சொன்னால்

வால்மீகி சுதார்த்தம் தப்பிய மானசிய நாசீத் வம்சகரஸ்துதா. வம்சம் வளர்வதற்கு தன்னுடையதான சந்ததி வளர்வதற்கு பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டான்னு இவர் என்ன சொல்றார், 60,000 ஆண்டு நான் தர்மம் வழுவாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினேன், எனக்கு பிறகு இந்த மக்களுக்கு தொண்டு புரிய எனக்கு ஒரு பிள்ளை வேண்டாமான்னு. இதெல்லாம் மன்னராட்சியில் தான், அதாவது தந்தை அதுக்கப்புறம் பிள்ளை அதுக்கப்புறம் வரிசையா அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதுன்னு ஒரு முறை இருக்கணும். அதனால வால்மீகி அப்படி சொல்றார். நான் கம்பன் சொல்கிறான், கம்பனே அப்படி சொல்லியிருக்கான் நம்ம நினைக்க முடியாது. மக்கள் ஆட்சிக்கு தான், அதாவது ராஜாவாக இருந்து அப்படி இருக்கிற பொழுது ராஜாக்களை வர வம்சமாக அதுக்கு அடுத்தது மூத்த பிள்ளை இருந்தாலும் அதனால தான் ராமனுக்கு முடிசூட்டுவதற்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறா. ராமாயணத்தை பார்க்குறோம், தன்னுடைய தந்தையை தன்னுடைய தனியன் அப்புறம் அவன் வயசாச்சுன்னா வானப்பிரஸ்தம்னு போயிடுவா, காட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லி போயிட்டு இருப்பான். அது மாதிரி எனக்கு பண்ணுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டான். இந்த சமயத்தில் குழந்தையிலேயே இவர் கவலைப்பட்டிருக்கார். இந்த சுமந்தருடைய மந்திரி இருக்காரோ அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாளைக்கு ரகசியமாக வந்து தசரத சக்கரவர்த்திட்ட காதோடு சொல்கிறார், சுவாமி இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு சமயம் சனத்குமாரர் பேசிட்டு இருந்தார், நான் கேட்டேன் என்னென்னா தசரத சக்கரவர்த்தி குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுவான் கவலைப்படுவான், அப்பொழுது ரிஷ்யசிங்கர் என்ற முனிவரை அழைத்து வந்து அவரால் நடத்தப்படுகின்றதான ஒரு புத்திரகாமை இஷ்டி என்றதான ஒரு இஷ்டி ஒரு யாகம், அதிலிருந்து அந்த அனுகிரக விசேஷத்தினாலே அவருக்கு 1-4 பிள்ளைகள் பொறுப்பான்னு சொன்னால் மகான்கள் சொன்ன வார்த்தை வீண் போகாது, அது எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருதுன்னா. இப்போ யோசிச்சு பாருங்கள், சுமந்தரர் தசரதரோடு கூடவே இருக்கார், தசரதர் குழந்தை இல்லைங்கிற கவலை ரொம்ப நாளாக இருக்குது, இதை எப்போ சொல்லக்கூடாதா? ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் எப்போ அந்த நினைவை நமக்கு கொடுக்கணுமோ, கீதையில் தான் சொல்கிறான், கண்ணன் சொல்கிற வார்த்தை தான்,

நம்ம நினைப்போம் எனக்கு முன்னமே தோன்றாமல் போய்விட்டது அப்படின்னு பின்னால் நம்ம பேசிட்டு இருப்போம். அது நம்ம தோன்ற செய்கின்றவன் பகவான் தான். அந்த காரியம் நடக்க வேண்டிய நேரம் வரைச்சே நினைவுபடுத்துகின்றான். அப்போ உடனே அவர் சொல்கிறார், அங்க தேசத்தில் ரோமபாத மகாராஜா தசரத சக்கரத்தை பார்த்து சுமந்தர் சொல்கிறார், உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவர் நெருங்கிய நண்பர் இல்லையா, அங்கே தான் இருக்கார் அந்த ரிஷிசங்கர், அவரை அழைத்து வந்து அவரை வைத்து கொண்டு ஒரு யாகத்தை பண்ணினா உங்களை நான் நினச்சி அவ சனத்குமாரர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு சத்புத்திரர்கள் கிடைப்பான்னு தோன்றுறதுன்னா. இருந்தாலும் உடனே தசரதர் அப்படி செஞ்சுவிடலை, ஏன்னா தன்னுடைய குலகுரு அங்கே இருக்கார், புரோஹிதர் இருக்கார் வசிஷ்டர், அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டார், அவரும் ரொம்ப சம்மதம் சந்தோஷத்தோடு அனுமதி கொடுத்தார். இப்போது அங்க தேசத்துக்கு போய் அந்த ரிஷிசங்கரை ஒரு ஐஷன் வர அந்த வேளையில் வசிஷ்டர் உடனே சொன்னார், ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி அதன் பிறகு இந்த புத்திரகாமி இஷ்டிங்கிற இஷ்டியை பண்ணலாம் அதுக்கு அங்கமாகனு அஸ்வமேத யாகத்தை ஏற்பாடு பண்ணார். அஸ்வமேத யாகம் பண்ணுறதுன்னா ராஜாக்கள் இந்த யாக குதிரை ஒன்று உண்டு, அந்த குதிரையை நகர்வலம் போகணும், அந்த ராஜா அந்த ராஜாவினுடையதான ஆளுகைக்கு உட்பட்டுதான அந்த பூமி பூரா அது சுற்றிட்டு வரணும், யாராலும் அடக்கப்படாமல் அது திரும்பி வந்தால் தான் யாகம் பண்ணலாம். ஒரு வருஷ காலம் ஆச்சான் இந்த அந்த குதிரை போயிட்டு திரும்பி வரத்துக்கு. அது வெற்றிகரமாக திரும்பி வந்த உடனே இந்த யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். யாகம் எப்படி நடந்ததுன்னு ஒரு சர்க்கம் பூரா வால்மீகி வர்ணிக்கிறார். எந்தவித குறைவும் இல்லாமல் ரொம்ப விசேஷமாக நடந்தது. எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாராம், தீயத்தாம் தீயத்தாம் வயிறார போடுங்க வயிறார போடுங்க, பாக்கி எதை கொடுத்தாலும் மனுஷனுக்கு திருப்தி வராது. நீங்கள் பணத்தை கொடுத்து பாருங்கள் நிறையா இல்லையா, 99 ரூபா தான் அது, 100 இன்னும் 1 ரூபா இருந்தால் 100 ரூபா ஆகுமே, 900 ரூபா 1000 ரூபா ஆகுமே, 99 கோடி இருக்கட்டுமே அப்போவுமே. ஆனால் சாப்பாடு மாத்திரம் இலையில் சாப்பாடு போட்டு வயிறு ரொம்ப எடுத்துன்னா அதுக்கு மேலே அதுக்கு மேலே வேண்டாம் போறோம்னு சொல்லிடுவாப்பா, அதுக்கு மேலே முடியாது அவர் இல்லையா. அன்னதானம் மாத்திரம் அவ்வளோ விசேஷம் நிறையா பண்ணுறார். அதன் பிறகு அந்த யாகம் நடக்கச்சே யாகம் சாதாரணமாக நாமெல்லாம் இந்த நாளில் யாகம் குறைவு ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், யாகங்களோ ஹோமங்களோ பண்ணினா அந்த யாகத்தில் கொடுக்கக்கூடிய ஹவிர்பாகம்னு சொல்கிறது ஹவிஸ், அதை யார் வாங்கிக்கிறான்னா இந்திராதி தேவதைகள் வாங்கிக்கிறான். ஹோமத்தை பூஜை இந்திரா எஸ்வா இந்திரா இதன்னமா சூர்யா எஸ்வா சூர்யா இதன்னமா இப்படி ஹோமம் பண்ணுறான். ஆனால் அவர்கள் நேரடியாக வந்து வாங்கிறது இல்லை, அது யாருன்னா அக்னி மூலமாக அக்னி வாங்கி அவர்களுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பதாக நம்ம அக்னியில் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். ஆனால் தசரதர் பண்ணுற அஸ்வமேத யாகத்தில் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாரும் நேரம் வந்திருந்தான், அனைவரும் நேரம் வந்து தங்கள் தங்கள் பங்குகளை பெற்றுக்கொள்ள, அதே வேளையில் சாக்ஷாத் சிவன் நாராயணன் சங்கச்சக்கரதாரியாக அந்த யாகசாலைக்கு வந்தார்.

சங்க சக்கரதாரி ஆகிறான். ஏன்னா சங்க சக்கரம் எப்பவும் தரிச்சுட்டு இருக்கானோ. அடியார்கள் பார்க்கச்சே அது ஆபரணமா இருக்கு, விரோதிகளுக்கு இது ஆயுதமாக பயன்படுறது அப்படி வராறான். உடனே இங்க இருக்கிற இந்திராதி தேவதைகள்லாம் அந்த பகவானை சரணாகதி பண்ணினா என்ன சொன்னா தெரியுமா? சுவாமி, பிரம்மதேவன் ராவணனுக்கு எதேஷ்டமா வரத்தை கொடுத்துட்டா, இந்த ராவணன் என்ற கொடிய அரக்கன் எல்லாரையும் துன்புறுத்துகின்றான், எங்களையும் துன்புறுத்துறான். இங்க இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற ரிஷிகளை துன்புறுத்தது போறாது, எங்களையும் தேவதைகளையும் துன்புறுத்துறான். ஆனா என்னன்னா, அவர் பிரம்மதேவன்ட்டு அவன் கேட்ட வரத்துல ஒன்று மாத்திரம் ஒன்று விட்டாம, ஏன்னா மனிதர்களாலே தனக்கு ஆபத்து வரக்கூடாது, யாராலையும் தனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டான். மனித வர்க்கத்தை தவிர்த்து கேட்டாமா, ஏன்னா அவனுக்கு ஒரு அகந்தை, மனித வர்க்கத்தாலே தனக்கு எந்த ஆபத்தும் வராது என்ற அகந்தை. ஆகினால எங்களுக்கு நீங்கள் தான் உன்னைத்தான் அடைக்கலமாக இருக்கும், அடைக்கலமாக அடைந்திருக்கோம், நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் சரணாகதி பண்ணுறாவ. அருணாச்சல கவிராக அழகாக ஒரு கீர்த்தனை பாடினார்.

பயம் செய்யதே பத்திரம் வா, பயத்தை விடுங்கோ, மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்கு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஹத்வா குரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயத்தை சொல்றார். தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய குரூரனான அந்த ராவணனை ஹத்வா கொன்று, அவனை மாத்திரம் இல்லை, சபுத்திர பௌத்திர சாமாத்திய சமித்திர ஞாதி பாந்தவம் எப்படி சொல்றா பாருங்க, பெரிஷா அப்படி அவனை சேர்ந்தவர்கள், அவனுடைய நண்பன் பிள்ளை பேரன் அவன் பந்துக்கள் எல்லாரையும் கொண்டுட்டு, தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சா, 11,000 ஆண்டுகள் இந்த மண்ணுலகை ஆண்டு நான் இங்கே வாழப்போகிறேன், கவலைப்படாமல் போங்க. இப்படி ஒரு அபயம். ஏன்னா தேவதைகள் சரணாகதிக்காகத்தான் பலிப்பதற்காக ராமன் அவதரித்தான் என்பது தான் இங்கே. ஏன்னா மனுஷனாக பிறக்கிறேன், தசரனுடைய பிள்ளையாக பிறக்கிறேன்னு சொல்லிட்டார். அவெல்லாம் அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த யாகம் அஸ்வமேதி யாகத்துக்கு வந்திருந்த இந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக வால்மீகி வர்ணிக்கிறார். தசரத சக்கரவர்த்தி என்னுடைய ராஜ்யத்தை 4 பாகமாக பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரித்விக்கள் ஆல்மீகி ஹோதா அத்வர்யு பிரம்மா வாழ்க்கை வளர்த்து அவள் சொன்னால், நாட்டை ஆளுவது க்ஷத்திரிகளுடைய காரியம், நாங்கள் யாகாதிக்கிரமாக்கள். ஏன்னா அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கா, நான் கடமை எதுக்காக வச்சேன்னா, அவரவர்கள் மற்றவர்களுக்காக தான் பண்ணான், தங்களுக்காக பண்ணலை. அது புரிய மாட்டேங்கிறது. வர்ணாசிரம தர்மம் சாதுர்வர்ணியம் மகா மயாசிருஷ்டம்னா கீதையில் கண்ணன் என்னென்னா, அவரவர்கள் என்ன ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது, அங்கே ஒன்றா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒன்று ஒன்று சொன்னால் அந்த நிறுவனத்திற்காக பொதுவாக எல்லாரும் அவ்வாறு வேலை செய்கிற மாதிரி. அதனால் ராஜ்ய பரிபாலனை பண்ணுறது எங்கள் காரியம் இல்லை. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொண்ணும் பொருளும் கொடுனா அவள் வாங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ரிஷ்யசிருங்கரை வைத்துக்கொண்டு இஷ்டி பண்ணணும். அப்போ பகவான் ஒரு காரியம் பண்ணுறார், அதுதான் பார்க்கணும். அவதாரம்னு வார்த்தை சொன்னமே, அவதாரம்னு சொன்னால் நம்ம மாதிரி சாதாரண பிறப்பு இல்லை. அவதாரம்ங்கிறது நேர் தமிழ் சொன்னால் தோன்றுதல், ஆவிர்பாவம், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு ஆண்டாள் கண்ணன் சொல்லிச்சு. அதனால் நாமெல்லாம் பிறப்பது கர்மாவினாலே, நாம் பண்ண கர்மைக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பிறக்கணும், எப்படி பிறக்கணும் தெரியாது. ஆனால் பகவான் தான் எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், இதெல்லாம் அவனே தீர்மானம் பண்ணுறான். அதனால தான் சொல்கிறான் 11,000 ஆண்டுகள் இருக்க போறேன்னு. அந்த வால்மீகி அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறார், தத்த

தனக்கு தந்தையாக தசரதன் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாராம். தனக்கு தந்தை யாராக இருக்க வேண்டும், தான் எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும் முன்கூட்டிய பகவான் என்ன இச்சை இவனுடைய சங்கல்பத்தினால. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம். அது மாத்திரமில்லை, கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம், தன்னையே நான்கு பாகமாக மாற்றிக்கொண்டு தசரதனுக்கு நான்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணான். இங்கே வால்மீகி ரொம்ப அழகாக அவன் பண்றார். வால்மீகி என்ன சொல்றார்னா, பிரம்மதேவன் வந்து தேவதைகள்கிட்ட போய் அங்கே வந்திருக்காங்க, யாகத்துக்கு வந்து தேவதைகளை பார்த்து பகவான் தசரதன் பிள்ளையாக வந்து பிறக்கன்னு சொல்லிவிட்டார். நீங்க எல்லாரும் என்ன பண்ணனா, அவருக்கு உதவியாக வானரங்களாக வந்து தோன்ற வேண்டும்னு பிரம்மதேவன் சொன்னதாக வால்மீகி. ஆனால் கம்பன் என்ன அனுபவிச்சா, பகவானே தேவர்களை பார்த்து சொன்னாராம்,

நீங்கள் வானுரோர் அனைவரும் வானரங்களாய் காடினும் வடையினும் கானினும் வரையினும் கடி தடத்தினும்னா காட்டில் எல்லாம் சஞ்சரிக்கிற மாதிரி வானரங்களாக வர வேண்டும். இதே அப்படியே அருணாச்சலக்கு விடுத்துட்டார். எல்லாரும் நீங்கள் எப்படி அவதாரம் அவரே வார்த்தையே அவதரித்திடுமென்னு கம்பன்

பிறகு ரிஷ்யசிங்கரை வைத்துக் கொண்டு புத்திரகாம இஷ்டி என்றதான ஒரு இஷ்டிக்கு ஏற்பாடெல்லாம் பண்றார் தசரத சக்கரவர்த்தி. புத்திரகாம இஷ்டி அந்த இஷ்டிக்கு யாகம் யாகத்திற்கு வண்டிக்கிற எல்லா ஏற்பாடும் நடந்தது. புத்திரகாம இஷ்டினா இஷ்டினா ஒரு சிறிய வேள்வி யாகம். அதில் அந்த யாகம் ரொம்ப விசேஷமாக ஸ்ரத்தையாக அவரை வைத்து கொண்டு பண்றார் அவர் தசரத சக்கரவர்த்தி. அப்போ யாரும் எதிர்பார்க்காமல் இந்த அக்னிகுண்டத்திலிருந்து ஒரு தெய்வீகமான புருஷன் வெளியில் வரான். பார்த்தா

அவர் வர்ணிக்கிறார் வால்மீகி பூதம்ங்கிறார். இங்க சொல்லிச்சு, ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருத்தக் பூதான் நினைக்க சகான, வேற வேற பூதம் வேணுமான சாட்சாத் பகவானே. அவன் வந்தவன் அக்னிகுண்டத்திலேருந்து ஒரு தெய்வீகமான புருஷன் வந்தான், கையில் ஒரு பாத்திரம், அதை அப்படியே அணைச்சிட்டு வரான். வால்மீகி திருஷ்டாந்தம் சொல்கிறார், பத்திரியை ஒரு அன்போடு கணவன் அணைப்பது மாதிரி ஒரு, அது என்னன்னா பாயசம் நிறைந்த பாத்திரம், பாத்திரம் தங்கமயமான பாத்திரம், அதில் வெள்ளியில் மூடி போட்டிருந்தது, உள்ளுக்குள்ளே தெய்வீகமான பாயசம் இருந்தது. அந்த பாயசம் உள்ள பாத்திரத்தை அணைத்து கொண்டு அப்படி வந்தார், அப்படி வெளியில் தோன்றுகின்றான். அவர் பார்த்தா எப்படி இருந்தார்னா, பிடரிமயிர் அப்படி இருக்கு, கடல்லாம் செவந்திருக்கு, உயர்ந்த நல்ல கம்பீரமான குரலில் பேசுகிறார், கருப்பும் சிவப்பும் கலந்த வஸ்திரத்தை கட்டினுந்தாங்கிறார் வால்மீகி. அவ என்ன பண்ணா, உடனே தசரதர் இப்படி அற்புதமான ஒரு மகாபுருஷன் அக்னிகுண்டத்திலேருந்து வத்தது பார்த்ததும், சுவாகதம் சுவாகதம் வாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என இவர் கொடுத்து கொடுத்து பழக்கம். சில பேர் எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வர, உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுக்குறேன். ஆனால் தசரதர் அப்படி இல்லை, வருவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி. அதுக்கு அவன் சொன்னான், நான் வந்து இப்போ வாங்கிக்க வரல, உனக்கு கொடுக்க வந்திருக்கேன், நான் கொடுக்குறத நீ வாங்கிக்கோங்க.

தெய்வீகமான பாயசம் நீ குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறேன். இந்த பாயசத்தை உன்னுடைய பத்திரிமார்களிடத்திலே கொடுத்து பிராசனம் பண்ண சொன்னா சத்புத்திரர்கள் பிறப்பார்கள். என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க அவருக்கு. இந்த வாங்கினார் தன் மனைவிமார்கிட்ட கொண்ட கொடுக்கிறாருங்கிறார். இங்க ரொம்ப அழகுங்க, இந்த பாயசத்தை பங்கீடு பண்ணது ரொம்ப அழகு, அது ரொம்ப ரசிக்க வேண்டிய இடம். ஏன்னா ஒரு பொருளை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது ரொம்ப சிரமம், அது மூன்று பேருக்கு கொடுக்கணும். அதில் வால்மீகி ஒரு மாதிரி சொல்கிறார், கம்பன் ஒரு மாதிரி சொல்கிறார், காளிதாசன் போஜராஜா ஒரு மாதிரி சொல்கிறார், சமர்த்த ராமதாசன் ஒருத்தர் நல்ல காஞ்சனேய பக்தர், சத்ரபதி சிவாஜி குருநாதர் அவர் காலத்தில் ஹரிகத்தை தமிழ்நாட்டுக்கு வந்தது அவர் ஒரு மாதிரி சொல்கிறார். அந்த நாளையுமே பார்ப்போமே, இருக்கிற காசு கட்சி இருக்குமா பார்ப்போம். வால்மீகி சொல்கிறார்,

என்ன அழகு பாருங்க, மூணு பேருக்கு கொடுக்கணும். கௌசல்யாயை நரபதிகி பாயச அர்த்தம் ததௌ ததா. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், பட்ட மகிழ்ச்சிக்கும் அடுத்தவளுக்கும் அடுத்தவளுக்கும் ஒரே அளவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாறுதல் இருக்கணும் இல்லையா. கொஞ்சம் பெரியவானா வயசில் பெரியவாள் பல நிறைய அனுபவம் வரலாம். ஒரு அலுவலகத்தில் இருக்காருன்னா அவள் அவளுக்கு அது மாதிரி சம்பளம் கொடுக்குச்சே, இந்த மாதிரி கொடுக்குறா இல்லையா, எல்லாத்தையும் காண்பிக்கிறார் வால்மீகி. ஒன்று விட மாட்டேங்கிறாருங்க, ராமாயணத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. அதில் வந்து எல்லாம் சொல்கிறார், சீனியாரிட்டி பற்றி சொல்கிறார், ப்ரோட்டோகோலை பற்றி சொல்கிறார், அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறாரு. ராமாயணத்தில் இல்லாத விஷயமே இல்லை. அப்போ அதனால் பாயசத்தை அர்த்தம்னா சரி பாதி பாதி, ஒன்றுங்க ரெண்டு, ஒன்றுங்க நாலு, ஒன்றுங்க எட்டுலாம் நமக்கு புரியாது. 50% சொல்லுவேன் சரி பாதியை கௌசல்யா கொடுத்தார். அர்த்தாதர்த்தம் ததோச்சா அதில் பாதி, அதாவது 25% சுமித்திரை கொடுத்தார் ரெண்டாவது மனைவி. அதுக்காக ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு இருக்கக்கூடாது, ஆனால் மாறுதல் இருக்கணும் கூட. அப்புறம் அதில் பாதி கை கொடுத்தார், அதாவது 12.5. அவர் நினச்சது மூணு பேருக்கும் ஒரே அளவு இருக்கக்கூடாது, அதில் மாறுதல் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுத்து. மீதி 12.5 கையில் இருக்கேன், அதை மறுபடியும் யோஜனை

இரண்டாவது தர சுமித்திரையை கொடுத்தார். இப்போ சுமித்திரைக்கு 25, 12, 37.5, 50, 37.5, 12.5. இப்போ அவர் அப்போ என்னாச்சு, சுமித்திரைக்கு ரெண்டு பங்கும் கொடுத்தாலும் ரெண்டு பிள்ளைகள், கௌசல்யக்கு ஒரு பிள்ளை, சுமித்திரைக்கு ரெண்டு பிள்ளை, கைகைக்கு ஒரு பிள்ளை அப்படி சொல்லி கொடுத்தார் அவர். ஆனால் கம்பன் சொன்னால் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு தான் கொடுத்தார். ஒரே அளவு கொடுத்ததுக்கப்புறம் 100 3 அளவு தான், 33.33 பொண்ணு போடுறீங்களே கணக்கு போட்டு, கடைசியில் கொஞ்சம் மிஞ்சம் பாத்திரத்தில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதை அப்படியே திரட்டி சுமித்திரைக்கு ரெண்டாவதாக கொடுத்தார். அங்கே ரெண்டு குழந்தை போகிறதுன்னா போஜராஜாவும் காளிதாசரும் ஒரே மாதிரி சொல்கிறார், ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தா, மூணு பேர் கொடுக்கல. ஏன்னா பட்ட மகிழ்ச்சிங்கிற கௌரவத்திற்காக கௌசல்யி கடைசியாக வந்த இளையா பாரியை அவள்கிட்ட இருக்கிற அன்பின் காரணமாக கை கையை நடுவாந்தரத்த சுமித்திரி கொடுக்கல, விட்டுவிட்டார். இவ அப்புறம் வாழ்வை கொடுத்தான். சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகுபடுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆஞ்சநேயர் பக்தர். ராமபிரான் எந்த பாயசத்திலிருந்து தோன்றினாரோ அந்த பாயசத்தை கொடுத்து அதனாலே தோன்றிய ஒரு ஆஞ்சநேயர் மகாவிட்டுக்கு அந்த சதிருசமான பலம் உள்ளவர் ஆஞ்சநேயன்னு சொல்லணும். அவருடைய கற்பனை அழகு இது பார்க்கணும். அவர் என்ன பண்ணார்னா, மூணு பேருக்கும் பாயசம் கொடுத்தாச்சு. எத்தனை கொடுத்தா அதெல்லாம் அவர் கவலைப்படல. கௌசல்யி கொடுத்த மாதிரியா, இது வால்மீகி சொன்ன மாதிரியா, கம்பன் சொன்ன மாதிரியா, மூணு பேருக்கும் பாயசம் கொடுத்தாச்சு. கையில் வச்சுட்டுருக்கா அருந்தலை சாப்பிடுவதற்கு முன்னால் சுமித்திர கையில் இருந்த பாயசத்தை வாயு பகவான் தட்டிட்டு போய், வாயு அப்படியே எடுத்துன்னு போயிட்டார் காற்றுல, எடுத்துன்னு போய் ஒரு குகையில் அவருடைய பத்தினி அஞ்சனை இருந்தா, அஞ்சனைகிட்ட கொண்டு கொடுத்தா, அஞ்சனை சாப்பிட்டு கர்ப்பிணியானா அவளுக்கு பராக்கிரமத்தோடு குழந்தை பிறந்தா, அவன் தான் ஆஞ்சநேயன் சொன்னார். அது போட்டோம். இப்போ என்னாச்சு, கை கட்டுறது வாய் கட்டலை, இந்த அம்மாவுக்கு என்னாச்சு, சுமித்திரி கிடைக்கலையே, நடுவில் இருக்கா முதல்ல கௌசல்யி சுமித்திரி கை கை இல்லையா. அப்போ அவளிடத்திலே பரிதாபப்பட்டு கௌசல்யி தன் பங்கு பாயசத்துலேருந்து கொஞ்சம் கொடுத்தா, கை கை தன் பங்கு பாயசத்துலேருந்து கொஞ்சம் கொடுத்தா, துப்பு கட்டவளுக்கு ரெட்ட பங்குன்னு ஒரு பழமொழி உண்டு, ரெண்டு கிடைச்சது அதனால் ரெண்டு பிள்ளை பிறந்தது. அதோடு விடலை, இன்னும் அழகுபடுத்துகிறார். அப்போ நினச்சாலாம் சுமித்திர, என் கையில் இருந்த பாயசம் எடுத்து எனக்கு குழந்தை இருந்திருக்காது, நான் மரடியாக போயிருந்திருப்பேன். கௌசல்யையும் கை கையும் என்கிட்ட கருணையோடு கொடுத்ததுனால நான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கௌசல்யி பெற்ற பிள்ளையோடு போகட்டும், மற்றொரு பிள்ளை கை கை பெற்ற பிள்ளையோடு போகட்டும் என்று லக்ஷ்மணனை ராமன் பின்னாலும் அங்கே பரத நீங்கள் சத்துருகன் ரெண்டு பிள்ளையோனும் சத்துருகனும் பரதன் பின்னாலையும் அப்படி அனுப்பினால் என்று சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகுபடுத்துகிறார். அப்படி அந்த பாயசம்லாம் கொடுத்தாச்சு. அவெல்லாம் சாதாரணமாக மனுஷா சந்த பண்ணால் 10 மாதம் கர்ப்பவாசம் சொல்கிறோம், 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணினாருங்கிற ராமாவதாரத்துக்கு. கண்ணனுக்கு அதே பெரியாழ்வார் சொல்கிறார் வேற ஒரு இடத்த, 12 அங்கே சொல் திங்கள் வயிற்றில் வா, அந்த அதாவது கிருஷ்ணாவதாரம் பண்ணாரே தேவிகை வதுவருக்கு பிள்ளையா, 12 திங்கள் வயிற்றில் வளர்ந்த பாங்கினேன்னு ஆழ்வாருங்க சொல்லிச்சேன். இங்கே வால்மீகி இதை மாதிரி 12 மாதம் கர்ப்பவாசம் ராமபிரான் பொருந்தத்தை

வாசம், சித்திர மாசம், புனர்வசு நட்சத்திரம், அப்புறம் கர்க்கடக லக்னம், நவமி திதி, என்ன அஷ்டமி நவமிலாம் தங்களை பற்றி எல்லாரும் குறைவாக சொல்கிறாள்னு வருத்தப்பட்டு தான் பகவான்கிட்ட. அதுக்காக நவமியில் ராமாவதாரம், அஷ்டமியில் கிருஷ்ணாவதாரம், அவர்கள் குறையை போக்க. அதனால் நவமி திதி நல்ல பகல் வேளை, ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்கின்ற நேரத்தில் ராமபிரான் கௌசல்யனுடைய கௌசல்யா அஜனய திராமம் சர்வ லக்ஷண சம்யுத்தம் விஷ்ணோர்தம் மகாபாகும் புத்திரம் ஐக்ஷ்வாகவர்தனங்கிறார். கௌசல்யனுடைய பிள்ளையாக ராமன் பிறந்தான் புனர்வசு நட்சத்திரத்தை. அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரம், புஷ்யே ஜாதஸ்துபரதா மீனலக்னே பிரசன்ன தீஹி. புஷ்ய நட்சத்திரத்திலே கைகேயினுடைய மைந்தனாக பரதன் பிறந்தான். ஆனால் என்ன சொல்றார் பாருங்க, புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்ன தீஹி. அதனாலதான் சூக்ம புத்தி கலவரதுன்னு தியாக பர்மமும் பிரசன்ன தீஹின்னார். நல்ல மேதாவிலாசம். அடுத்த ஆயுள நட்சத்திரத்திலே சுமித்திரனுடைய பிள்ளைகளாக இரட்டையர்கள் லக்ஷ்மண சத்துருக்கள் பிறந்தார்கள். அதை கம்பன் சொல்லச்ச எப்படி சொல்ல அனுபவிக்கிறான், ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் மாயிருமன் மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர் பூசமும் விண்டுளோர்களும் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவே. மூன்று பேர்கள் துள்ளினார்கிறார். வேய் புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவே. புனர்வசு நட்சத்திரம் துள்ளித்தான். என்ன காரணம்னா, 27 நட்சத்திரம் இருக்க, அதில் என்ன நட்சத்திரம் என்னை தேர்ந்தெடுத்து பிறந்தாரு ராமன். புனர்வசு துள்ளித்தான். விண்ணுள்ளவர்கள் அவெல்லாம் தேவர்கள். ஏன்னா நம்ம சரணாகிதி பலிக்க பொறுத்து ராமன் பிறந்துட்டான். ஆனால் ராவணவதம் ஆக போகிறதுன்னு அவா தொழிலாளாம் கரக்கடகளுக்கு துணித்தினார். அப்புறம் எப்படி இருந்தால் இந்த பிள்ளைகள் வர்ணிக்கிறார். பாலகாண்டம் 18வது சர்க்கம், ராமனுடைய அவதாரம், அதுக்கு மேலே ஒரு 8 ஸ்லோகம் எப்படி சொல்கிறார்,

புரன் ராமனை விட்டு நிழல் போல தொடராமல் இருக்கின்றான். அவன் உண்டான் உடைக்கின்ற முன்பான் அவன் உறங்கினான் அவன் உறங்குவான் இப்படிலாம் வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் இவர்களுக்கு நாமகரணம் பெயர் சூட்டினார். யாருக்கு பெயர் சூட்டா? அது ஆத்து வாத்தியார் சொல்றது புரோகிதர். யாருன்னா வச்சிட்டருங்க ராமயித்தபிராமேணம் நாமதேயம் குரு சக்கரே ஜெகத் பிரதம மங்களம். காளிதாசன் சொல்றான் ராமன் என்ற பெயரை ஜெகத் பிரதம மங்களம் அவர் சூட்டினார். அதையே அவர் வால்மீகி சொல்லச்ச வசிட்ட பரம பிரீதா நாமா நிகிருதவான் ததா ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கை கையீ சுதம். ஏன்னா சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்ரம் அபரம் ததாம். ஏன்னா வசிஷ்ட பரம பிரீதா நாமா நிகிருதவான் ததா. வசிஷ்ட ரொம்ப சந்தோஷத்தோடு பேர் வைக்கிறாராம். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம். அவர் பேர் நல்ல சூக்ஷ்ம திருஷ்டி அவருக்கு, தீர்க்க தரிசனம். ராமன்னு ஏடா பேர் வச்சாலும் அழகு. ஏன்னா ரமயி தீதி ராமஹா மனத்துக்கு நீயான ஆண்டாள். அப்புறம் பரதன் ஏண்டா பேர் வச்சா கைகை பிள்ளைக்கு. 14 வருஷங்கள் ராமன் இல்லாத போது ராஜ்ய பரணம் பண்ண போறான் அதனால பரதன். அப்புறம் சத்ருகனன் ஏண்டா பேர் லக்ஷ்மணன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று கைக்கரிய ஸ்ரீ அவனுக்கு. சத்ருகனா சத்ருகனஹா நித்திய சத்ருகனஹா என்று புலன்களை எல்லாம் வெளியில் இருக்கிற சத்ருக்கள் இல்லை, நம் உள்ளே இருக்கக்கூடியதான அந்த இந்திரியங்களாகிய சத்ருக்கள் அழைத்தவன் என்று இப்படி ஆச்சரியமாக அப்படி ராம ஏன்னா ராமநாமாவுக்கு இடையே ஏன்னா அவர் சொல்றார். அவருக்கு கம்பன் சொல்லிச்சே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினார். ராமாவதாரத்தினால நமக்கு கிடைத்த லாபம் என்ன? ராமநாமா. இந்த ராமநாமாவை சொன்னால் பகல்லாம் தீங்கும். பஜனை பருளுக்கும் ஏல தண்டபாணி பயமுன்னு கேட்கிறார் தியாகபிரம்மம். அப்படிப்பட்ட ராமநாமா அந்த ராமநாமா நமக்கு கிடைப்பதற்கு நாம் பண்ண பாக்கியம் ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தை பேச வந்ததான இந்த காவியம் ராமாயணம். இந்த ராம அவதாரத்தையும் அந்த அந்த ஸ்ரீராமநவமியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள். அப்படிப்பட்ட இந்த ராம அவதாரத்தை கேட்ட எல்லாருக்கும் ஆயுத ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வ சிரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வாபீஷ்டங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கல்யாணபுரம் ஆர் ஆராவமுதன் அவர்கள் நிகழ்த்திய ஸ்ரீ ராமாவதாரம் இசை சொற்பொழிவு. என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்கள் இணைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் வர்ணச்சல் அட்டணை ஷோரூமின் வசந்த அழைப்பு.
1: நிகழ்ச்சி நிலையம், நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பெற்ற அறிவிப்பு. நாளை காலை 6:15 பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து மதுர கீதம். 7:25 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இணைக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். விஎஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில். 10 மணிக்கு போவாமா ஊர்வலம். 10:30 கவிதையும் கானமும். நாளை காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இளங்கோவடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி ராமதாஸ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாளை பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் மீரா சுப்பிரமணியம் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சுவாதிஷி அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. நாளை மதியம் 1:10 எண்ணுயிர் தோழி தேன் கோடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என். சுலோச்சனா. எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குழந்தை அனிதா. நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதையரங்கம் வழங்குபவர் கவிதா. தொகுப்பு எம். விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே. வித்யாபதி. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்புலத்தில் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் கால்நடை சந்தை, இதில் மாட்டுச்சந்தையில் கலந்து கொண்டவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மாலை 5:30 திரை இசை. 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் தலம் வலம். தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வழங்குகிறார் சௌமியா.

நாளை மாலை 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் IIHR, பெங்களூரின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் செந்தில்குமார் அவர்கள் கூறும் அவகாடா உலகின் சூப்பர் ஃப்ரூட், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொருளாதாரம் இரண்டுக்கும் ஒரே தேர்வு கேட்கலாம். 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட். நாளை 10:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் பத்மாவதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், எஸ் அரவிந்த் அவர்கள் மிருதங்கம்.

இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் பொதுவாக வான மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியை பொறுத்தவரை குளிர்ச்சியான வானிலையுடன் மேகமூட்டம் காணப்படும். மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 20-23 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது.